0: A bond.
1: பாண்டு பேபி.

உடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாது.

பித்தம் வருவாரோ வல்வாற்றுண்டு இந்த மாம மயக்கம் விடுங்க திருவரைக்கும் மனசு தாலி கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் உடம்பு தீயா கொதிக்கும் நேத்து பூத்தாலே ரோஜா முத்து பறிக்க கூடாதோ லேசா கொத்து கட்டி போடாதோ

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணைய வானொலி நிலையம். வழங்கி கொண்டிருக்கும் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், பழைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் அடுத்த பாடல், நேரம் 9:44.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலியில். காலத்தால் அழியாத பழைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நேரம் 10:32. இணைந்திருங்கள் சபரி வானொலியோடு.

காதலிக்கிறேன் என்றாள். பின் கல்யாண தேதி நிர்ணயித்தாள். அதன் பின் காத்திருக்கிறேன் உங்களுக்காக என்று கைதேர்ந்து நாடகமாடினாள். முடிவில் வாக்கு தவறிவிட்டாள். வந்த வழியே சிறுலிங்கள் என்றாள். நடக்காது நம் கல்யாணம் என்று கூறிவிட்டாள். கடைசியாக சென்று பார்த்தால் கல்லஞ்சக்காரி கண் உறங்குகிறாள். நம்பிக்கைக்கு துரோகமா? கல்யாணம் என்று மோசமா? கடைசியில் கண்ணுறக்கமா?

தரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம்.

உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன்.

கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். இந்த பழைய பாடல்களை கேட்கும்போது ஒவ்வொரு வரிகளும் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வரிகளாக கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையில் பாடல்களை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேயர்கள்லாம் பதிவு கொடுத்துட்டு வரீங்க. ஏன்னா நான் என்னால் வந்து படிக்க முடியாது. என்னுடைய பணியை செய்து கொண்டு இந்த பாடலை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். கேட்டு மகிழுங்கள். ஏன்னா என்னால் நிகழ்ச்சி வந்து கொடுக்க முடியாது, பதிவுகளையும் படிக்க முடியல, அதனால் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து எனது விருப்பத்தில் பாடல்களை பதிவிறக்கம் செய்து ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அனைத்து பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 11:14:26. இணைந்திருங்கள் எப்போதும் சபரி இணையதள வானொலியில்.
1: சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று.

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

வந்து வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை, வழுக்கி விழும் பெண்களுக்கு வஞ்சனை. கற்பாம் மானமாம்.

0: press the bell icon on the YouTube app and never miss another update.
1: எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா. நான் இதய தோலை உரி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி நிகழ்ச்சியில். காலத்தால் அழியாத காவிய தத்துவ பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. பாடலை கேட்டு மகிழுங்கள் அன்பு உறவுகளே. இது போன்ற பாடல்களை எல்லாம் கேட்டால் நம் வாழ்க்கையை ஒரு சில வரிகள் கண்டிப்பாக மாற்றிவிடும். அதனால் பாடல் என்பது சாதாரணமாக ஏதோ இசை வருகிறது, பாடல் வருகிறது என்று நினைக்க வேண்டாம். அந்த பாடலில் வரும் கருத்துக்களை கூர்மையாக கவனித்து உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறப்பாகும்.

நேரம் 12:23 38 வினாடிகளில் இந்த அழகான தத்துவ பாடல்கள் ஒலித்து சென்றது. காலை முதல் அனைத்து பாடல்களும் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், நம் மனதை என்றும் விட்டு நீங்காத ஒரு அற்புதமான பாடல்கள். அனைத்து பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இந்த பாடல் அனைத்தையும் ஒளிபரப்பியது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் இந்த சபரி இணையதள வானொலி, அடுத்ததாக எஸ்ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்த பாடல்கள் தான் ஒளிபரப்பு செய்யப்போகிறேன். இணைந்திருங்கள் எப்போதும் சபரி வானொலியில். ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்த பாடல்கள் வருகிறது, அனைத்து அன்பு உள்ளங்களும் கேட்டு ரசிக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நேரம் 1:03.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்த பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அவர் எந்தெந்த பாடல் இசையமைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளாதவர்கள் பாடல் ஒலிக்கும் போது இந்த பாடலுக்கு இவர்தானா இசை அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அவர் இசை அமைத்த பாடல்கள் தான் வரிசைப்படியாக ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். கேட்டு மகிழுங்கள். நேரம் 1:23:48 தொடர்ந்து இணைந்திருங்கள் சபரி வானொலியில்.

இதுவரை ஒலித்த பாடல் அனைத்து பாடல்களும் காலை 8 மணி முதல் 2:51 நிமிடத்தில் 36 வினாடிகளில் நிறைவு பாடலாக ஒலித்து சென்றது. அனைத்து பாடல்களும் எனது விருப்பத்தில் ஒலிபரப்பு செய்தேன். உங்களுக்கும் மன நிறைவோடு இந்த பாடல்கள் அனைத்தும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் சபரி இணையதள வானொலி இயக்குநருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது போன்ற பாடல்களை கேட்கும்போது மனசுக்கு ஒரு ஆனந்தம்தான். நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து இணைஞ்சு கேட்கலை, அது ஒரு கவலை. இருந்தாலும் நேயர்கள் நல்ல நல்ல பாடல்களை ஒளிபரப்பும் போது அந்த பாடல் வரிகளில் வரும் கருத்துக்களை மனதில் வைத்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பாகலாம் என்பது என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து உங்கள் வேலைகளை விட்டும் எனது விருப்ப பாடல்களை ரசித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்பலையில் கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இரவு 9 மணிக்கு இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு பாட்டு பாடல் வரியும் வரலாம். பாடல் அதாவது பாடல் அந்த வார்த்தையிலும் பாடல் பதிவிடலாம். அன்பு உறவுகளே, மீண்டும் இன்று 10 மணிக்கு இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இதுவரை நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்கான பாடல்களை ஒலிபரப்பு செய்த அன்பான உள்ளம் ஆர்ஜே படவேடு பிரியா வீரமணி அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களுக்காக ஒரு நிறைவு பாடல், அனைவருக்கும் இந்த பாடல். அதாவது ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் அந்த ஆலயத்திற்கு அனைவரும் வந்து எப்படி தரிசனம் செய்கிறார்களோ அதுபோல் சபரி இணையதள வானொலிக்கு ஒரு தீபமாக நாம் அனைத்து சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து தீபத்தை ஏற்றி நல்ல முன்னேற்றத்திற்கு இந்த வானொலியை கொண்டு செல்வோம் என்பது என்னுடைய கருத்து. நீங்களும் இணைந்திருந்தால் மட்டுமே இந்த வானொலி சிறப்பாகும். அதே போன்று இன்னும் கொஞ்ச நாள் அனுசரணை விளம்பரமும் எடுக்க சொல்லியிருக்கேன். கீதநேசன் ஐயா அவர்களை தொகுப்பாளரும் இன்னும் 2-3 பேர் சீக்கிரம் கூடிய விரைவில் வந்து எடுத்து எல்லா நிகழ்ச்சியும் கொடுக்க அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறேன். அவர் ஏற்று வழி நடத்துவார் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் சபரி வானொலிக்கு தீபமாக அனைவரும் இருப்போம். இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அனைவருக்காகவும் இந்த பாடல் இது வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேர் சொந்தங்கள், தங்கள் குரலில் சொல்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி இதோ வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள், உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள் அன்பு சொந்தங்களே.

0: என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் வெளிச்சென்றது. குயிலுக்குப்பம் குயிலுக்குப்பம் கோபுரமானதென்று நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ,
0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சார், கோவை ஹரிஷ்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி. பாடங்கள் ஐயா, உங்கள் பாடலை கேட்டு மகிழ்கிறோம். சிறப்பு ஐயா.
1: மதுபாலா இதுதான் புகநாளா, மதுபாலா இதுதான் புகநாளா, இனி மாதம் பனிரெண்டுமே மழைக்காலம் தொடங்கிடுமே,

தாயாக மாறவா, தாராட்டு பாடவா, மதுபாட இதுதான் சுகநலா, மதுபாட இதுதான்

என் வீட்டிலே செந்தூர ஜோதி, இளமை காலங்கள் ஒளி வீசும் இன்ப வசந்தங்கள் நாம் அல்லவா. எளிமை கோலத்தில் இருந்தாலும் உந்த நிதயமும் நான் அல்லவா. ஸ்ரீராமனின் சீதைவனம் ஓ நேரம் மூடல்களின் மாதங்களும் நாளாக மாறும் திசைகள் எல்லாமே தடுமாறும் இந்த திருமகள் பாதம் பட்டார் உதயம் சொல்லா.

உன்னை மனதுக்குள் வரைந்தேன் இது நான் சுகநாள இனி மாதம் பனிரெண்டுமே மழ காலம் தொடங்கிடுமே.

0: Thank you, sir.
1: I'm very miserable, yeah.

சொன்னால் புரியுமா, அது கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது கண்ணில் தெரியுமா, உருவம் அறியாது உயிரே தெரிந்தாலும் உறவேதும் தெரியாது, உன்னால் உறவாமல் உன்னால் தவிக்கும் பொன்னுமணி, நெஞ்சிக்குள்ளே சொன்னால் புரியுமா, அது கொஞ்சம்

0: நன்றி சார். ஆளுங்களா இருக்காங்க, அதனால என்னால பாட முடியாம போயிருக்கு.
1: யாரெல்லாம் இருக்குது?
0: நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் சார், அதனால கஸ்டமரா வந்துகிட்டே இருந்தாங்க.
1: அவளும் சேர்த்து பாட வைக்க
0: வேண்டியதுதான். டாக்டர்மா பக்கத்துல இருக்கிறவங்க அவங்கள தேடி தேடி வந்து கேட்டுட்டே இருந்தாங்க.
1: வர்ற கஸ்டமர் கஸ்டமர் பாடுறதா பாட சொல்லி கேக்கணும். பாடுங்க, சிறப்பா பாடுங்க, இது அழகா இருந்தது. மகிழ்ச்சி, நன்றி. விருதுநகர் திருத்தங்கள் டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அருமையான ஒரு பாடலை அழகாக பாடினார்கள். பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொல்லாமலே போய்விட்டார்கள். இதோ நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம், வணக்கம். மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடலை.

அருமையில் தொட தொட தொடர்கதை தான் தனிமையில் என்ன ஒரு சிறுகதை நான் தொட தொட தொடர்கதை தான் உருகி உருகி உனை படிக்கிற வா வா வா வா அந்தே வா.

தனிமையில் தொட தொட தொட சடிதான் இனிமையில் உருகி உருகி உன்னை படி

0: அவ்வளவுதான்.
1: சிறப்பு, அருமை, அட்டகாசமாக இருந்தது. நெஞ்சார்ந்த நன்றி.
0: தேங்க்யூ.
1: மகிழ்ச்சி.
0: தேங்க்யூ.
1: கோவை சேரன் மாநகர், ராஜேஸ்வரி அவர்கள் அழகான ஒரு பாடல், வா வா வா அன்பே வா என்று அழகான பாடலை அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வாருங்கள்.
0: கோவை சேரன் மாநகர்லேருந்து புவனேஸ்வரி.
1: வணக்கம், வாருங்கள், பாடுங்கள் உங்கள் பாடலை.
0: நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணம். நிலா காயும் நேரம் சரணம்,

மிலாகாயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும் என்று

0: சரணம் சரணம் உலா போக நீயும் வரணும்.
1: அருமை அருமை. நாளை பௌர்ணமி முன்னிட்டு நிலாக்காயும் நேரம் இன்றே வந்துவிட்டது. அருமையான ஒரு பாடல், நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. கோவை சேரன்மா நகர் புவனேஸ்வரி அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக பாடி சென்றார்கள். நிலாக்காயும் நேரம் சரணம் என்று சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330349 91 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள் நேர் சொந்தங்களே.

0: பாட்டுடன் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஒரு நிமிஷம்.

0: பாடுங்கள்.
1: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலம்

உரறிய உனக்கு மாலையிட்ட பிறகும் ஏம்மா சஞ்சலம். உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமோ. செபில நீ நான் குடிக்க சீவியத நீ கொடுக்க சிந்தியது ரத்தமல்ல எந்த நுயிர்தான். கல்லிருக்கும்

தினந்தோறும் அர்ச்சனடா, எனக்கு வேற வேலை இல்ல, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனச தந்துவிட்ட பிறகும் ஏமா கலங்குறேன்.

மருதமே, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தான் மயங்குற. என்னுடைய மனசும் தந்துவிட்ட பிறகும் ஏமா கலங்குற. நெடுங்காலம்

0: நேரில் வந்த ஆண்டவனே. நன்றி சகோதரா.
1: அருமை அருமை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, எங்களுக்கு தான் வார்த்தை இல்லை. அழகாக பாடினீர்கள், அழகான ஒரு பாடல். நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சி.
0: நன்றி.
1: சென்னை அம்பத்தூர் அகில ஸ்ரீதர் அவர்கள், நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு என்று அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: புதுக்குடியிலிருந்து கர்சாதவள்ளி ஜெயேந்திரன் பேசுகிறேன்.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி. இணைப்பில் இருந்து மிக்க நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ரொம்ப நல்லதுங்க. நம் சபரி வானொலி அனைத்து பாடு சென்று உள்ளங்களுக்கும் பாட வரவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி, நன்றி. பாராட்டிய உள்ளத்திற்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: இன்னைக்கு திருவோணம், அதனால ஓணம் பண்டிகை.
1: ஆஹா, அந்த அந்த மலையாள பாடலா?
2: இல்ல இல்ல, மலையாளம்
1: மலையாளத்தில் ஒரு பாடல் ஒன்று, அந்த ஓடம் போல ஆடுவாங்களே அந்த பாடல், எனக்கு ஞாபகம் வரல. அது சிறப்பாக இருக்கும், அதை தான் பாடப்போவார்கள் என்று
2: நினைத்தேன்.
1: ம், சிறப்பு. ம்,
2: சரிங்களா?
1: ஆ

அவரெங்கள் குணம் காக்கவே நல்லர் தருவாரே, ஹரி நாராயணனை வணங்கி நம்ப செய்வோமே. அவரே

0: காக்கும்
1: பாடுங்கள் பாடுங்கள்
0: சரிங்க சார். காக்கும் கடவுளே, காக்கும் கடவுளே, காலமெல்லாம் காத்தருளும் கருணை தேவனே. காக்கும் கடவுளே, காலமெல்லாம் காத்தருளும் கருணை தேவனே. காக்கும் கடவுளே,

துளசி மாலையிலிருந்து அங்கு சக்கரம் இருக்கை ஏறி காட்சி தருபவரே துளசி மாலையிலிருந்து அங்கு சக்கரம் இருக்கை ஏந்தி காட்சி தருபவரே துளசி மாலையிலிருந்து

எங்கள் தேவாதி தேவா.

0: பக்தர்களை காப்பவனே, நல் காட்சி தந்து அருள்புரியும் எங்கள் தேவாதி தேவா, நல் காட்சி தந்து அருள்புரியும் எங்கள் தேவாதி தேவா. ஹரிநாதனை வந்தி நம் பஜனை செய்வோமே, அவர் எங்கள் குலம் காக்கவே நல்லரு தருவாரே. ஹரிநாதனை வந்தி நம் பஜனை செய்வோமே,
1: சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அழகான பாடலை பாடினீர்கள். அட்டகாசமாக இருந்தது அந்த அம்மிங்களம் சிறப்பு அருமை. அந்த கோவிந்தா என்று சொல்லும் போது அப்படியே அருமை, அந்த பாடல் நேரில் காட்சி அளிக்கிறது. அழகு அருமை, நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. சிறப்பாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி நன்றி,
2: ரொம்ப நல்லது, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு ஐயா, வணக்கம் ஐயா.
3: ஐயா வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர்.
1: ஐயா இப்போது பாடல் ஒன்று பாடினார்களே, கேட்டீர்களா ஐயா?
3: ஆமாம் கேட்டேன்.
1: என்ன பாடல் ஐயா? அழகான ஒரு பாடல்.
3: ஆமாம், அது ஏதோ ஒரு தெய்வ பக்தி பாடல் பாடியிருந்தார்கள், அது கேட்டேன்
1: ஐயா.
3: ஐயா கேட்டேன்.
1: சிறப்பு

0: அருமை அட்டகாசமாக இருந்தது ஐயா. இளமை எனும் பூங்காற்று இளமையோடு பாடி பாடினீர்கள் ஐயா. உங்கள் இளமைக்கு என் வாழ்த்துக்கள்.
1: உறவுகளும் பாட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் உங்களுக்கும் ஒரு சிறப்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் ஐயா.
0: சந்திப்போம் ஐயா. நன்றி.
1: வணக்கம்.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயர் அழகான ஒரு பாடல் இளமையனும் பூங்காற்றை அழகாக வீச செய்திருந்தார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வருங்கள் நேரங்கிருந்து அழைக்கிறீர்கள்.
2: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுகிறேன்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம். வணங்கள் ஐயா, பேசாதீர்கள் ஐயா, பாடுங்கள் ஐயா, பார்ப்போம்.

சொந்தம் சொந்தம் சொல் எழுத நீ எழுத நான் எழுத இறந்தது பேரெழுத இறந்தது பேரெழுத நேரமிது நேரமிது நெஞ்சில் பொருள் பாட்டெழுத

0: நேரமிது நேரமிது
1: அருமையா ஐயா, வணங்குகிறேன் ஐயா. சிறப்பான ஒரு பாடல், சிறப்பாக பாடினீர்கள் ஐயா. அருமை ஐயா, சிறப்பு. நன்றி நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகரேஸ் மனோர் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல் நேரமீது என்று இந்த நேரத்தில் அழகான பாடலை பாடி சென்ற அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கே அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் வணக்கம்.

0: வணக்கம், எப்படி நலமாக இருக்கிறோம்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கிறேன். ரொம்ப ஒரு வாரமா ப்ரோக்ராம் இல்ல,
0: ஒரு வாரமா இல்ல.
1: ஆமா, அடுத்த பாத்துட்டு சரி இன்னைக்கு இருக்குதா என்னன்னு பார்த்து நம்ம ரேடியோ ஆன் பண்ணி பார்த்தேன். பாடிக்கிட்டு இருந்தாங்க நேயர்கள்.
0: நான் ஒன்று கேட்பேன்,
1: சொல்லுங்க.
0: ஒரு மணி நேரம் ஃப்ரீயா இருந்தா நீங்களே நடத்துங்களேன். ஏன் வருகிறதா வருகிறதா என்று பார்க்கிறீர்கள்?
1: நான் எப்படி நடத்த முடியும்?
0: லிங்க் கொடுத்து நடத்த வேண்டியதுதான். ஒரு பாட்டு ஒன்று பாடட்டுமா? நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போவார் திருச்சி லதா உமகாந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நிச்சயமாக செய்யுங்கள். காத்துக்கொண்டிருக்கிறோம், பாடுங்கள். இப்போது பாடலை
1: ஓகே.

வாய் சோருக்கு ஊட்டி விடும் வேலையிலே உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்திலே உதட்டு பறிக்கையிலே.

0: ஹலோ, முடி தொட்டு தங்கானாலோ இல்லையோ, நான் கண்ணு உறங்கி மெய் மறந்து தூங்கிவிட்டேன். பக்க தாளாட்டு பாடலை பாடு.
1: போனு ரிப்பேர் தம்பி, அவங்க பேசிட்டு கட்டாயிரம் ஒண்ணுமே கேட்காது.
0: இல்ல அருமையா
1: இருந்தது. நினைச்சிட்டேன் நானு,
0: ஆத்தா கவிட மாட்டான்.
1: நான்
0: கடைசியாக பாடுவேன், யாரும் கேட்காத வண்ணம்.
1: நீங்க பாடியே நான் கேட்டிருக்கேன்.
0: நான் கடைசியாக பாடுவேன், யாரும் கேட்க யாரும் ஓடி விடக்கூடாது இல்ல. அதனால இப்போது பாடினால் அனைவரும் ஓடி விடுவார்கள். அதனால் கடைசியாக பாடுவேன், ஓடி விட்டு.

நன்றி. திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள் அழகான ஒரு பாடல், சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் என்று அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 7:50. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம், நான் வந்து சென்னை திருநீங்க ஊர்ல இருந்து ரேவதி.
0: இடம் மாறிட்டா? இடம் மாறி விட்டதா?
1: ஐயோ, நான் பழைய ஞாபகத்தில் சொல்றேன், நான் திருநீங்க ஊர் முன்னாடி வானொலி இல்ல அதுதான் சொல்லுவேன்.
0: ஓ, அதை சொல்லுங்க. எனக்கு ஒன்று பயம் வந்து விட்டது. இல்லை, புதுவீடு பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஓடம் கடலோடும் அது சொல்லும் கதை என்ன, அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன, ஏதோ

இன்பம் வருமே அது போலே ஓடம் கடலோடும் அது சொல்லும் கதை என்ன அலைகள் கரையேறும் அது சேரும் துணை என்ன நாடிகளில் புது வெள்ளம் ஓடுதல் போலே செய்கிறது நாடிகளில் புது வெள்ளம் ஓடுதல் போலே தெரிகின்றது நல்லதுதான் தெரியட்டுமே உலகம் மெதுவாய் புரிகின்றது நல்ல

0: என்னும் நேரமில்லா இவரே சென்றே வருகின்றதே. இரவு என்னும் நேரமில்லா இவருக்கென்றே வருகின்றதே. ஓடம் கடலோடும் அதை சொல்லும் கதை என்ன, அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன.
1: அருமை அட்டகாசம் சிறப்பு. ஓடம் கடலோடம் என்று நீங்கள் சொன்னது போல் 20 வருடம் இல்லை அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பெண்ணுக்கு சென்று இளமையோடு பாடி சென்றீர்கள். அருமை, நன்றி நன்றி.
0: மற்ற
1: அருமையான பாடல், அருமையாக பாடினீர்கள். சிறப்பு, மகிழ்ச்சி.
0: வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகவும்
1: நன்றி நன்றி. சென்னை கே கே நகர் திருநன்றவூர் 2-1. ரேவதி அம்மா அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள், ஓடம் கடலோடம் என்று. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.
1: மஞ்சச்சவா பழக

0: சபரி ஒடலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:01. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தேர்தலிலிருந்து தேர்தல் முருகன் பேசுகிறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். நெஞ்சாத நன்றிகள், மகிழ்ச்சி. இணைப்பில் நமக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: மணி தீபம் ஓய்ந்தான் ஒளி எங்கு போகும்? சுமை தாங்கி தாய்ந்தான் சுமை என்ன ஆகும்? மணி தீபம் ஓய்ந்தான் ஒளி எங்கு போகும்? பிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும், சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். இலை போல சாய்ந்தார் கலை எங்கு போகும்? குலமங்கை கூந்தல் கலைந்தாடலாமா மலர் சூடு கண்ணே மணவாழ முன்னே? சுமை தாங்கி தாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும்?

0: நடமாட வேண்டும் நான் தேடும் காட்சி அலமேலும் துணை உண்டு கண்ணே அலங்கார மஞ்சள் இடம் காக்கும் உன்னே உமை தான் விசாரிந்தான் உமை என்ன ஆகும் மணி தீபம் ஓய்ந்தான் ஒளி எங்கு போகும். அவ்வளோதான் சார்.
1: சிறப்பு, அருமையா, ஒரு மென்மையான பாடல், அழகாக இருந்தது கேட்பதற்கு. நன்றி, நன்றி, சிறப்பு. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடலை சுமை தாங்கி சாய்ந்தாள் என்று பாடிச்சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியில் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் இருந்த மிக்க நன்றி. பாடல் ஐயா, பாடல் ஐயா, உங்கள் பாடலை.
2: இந்த புறா ஆட வேண்டுமானால் இளவரசர் பாட வேண்டும். பாட வேண்டுமா? வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா, இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா, இடினா உன்னையே என் மனம் நாடுதே, இடினா உன்னையே என் மண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, சிந்தனை விருந்தாகி கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே, மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா, இந்திர விழுமியே சந்திர ஒளினியே, இந்திர விழுமியே சந்திர ஒளினியே, இடினா உண்மையே என் மனம் நாடுதே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
1: அருமை ஐயா, அருமை, அட்டகாசமாக இருந்தது ஐயா பாடல், சிறப்பு, நன்றி, அழகு ஐயா. அப்படியே அந்த பாடல், அந்த பாடல் ஒரிஜினல் சாங் கேட்பது போலே இருந்தது ஐயா, மகிழ்ச்சி. ஒரிஜினல் சாங் அந்த பாடல் கேட்பது போலே இருந்தது ஐயா. நிச்சயமாக அழகு ஐயா, சிறப்பு,
2: நன்றி
1: ஐயா, நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் வசந்த முல்லை போலே அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. அடியேனும் ஒரு பாடல் தவறிருந்தால் மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே.
1: கனவென்னும் ஆலைக்குள் அகப்பட்ட கரும்பே, நினைவென்னும் சோலைக்குள் பூத்திட்ட அரும்பே, எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி.

வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை, வசந்தம் என்னும் ஒரு பாவை நீ அசைந்து வந்த ஒரு சோலை, பொய்கை தாமரையில் புகுந்த

பச்சை அரிசி எனும் பற்கள் கொண்ட உந்தன் புன் சிரிப்பு, நெஞ்ச பானையில் நித்தம் வேகிறது உன் நினைப்பு. பச்சை அரிசி எனும் பற்கள் கொண்ட உந்தன் புன் சிரிப்பு, நெஞ்ச பானையில்

0: நேயர் சொந்தங்களே, பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று ஒரு நேயர் சொந்தம் தற்போது இணைந்துள்ளது. வெளியில் சென்று வந்ததால் கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது என்று வந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அவரையும் மீண்டும் நிகழ்ச்சியை தொடங்கி அவரை வருக வருக என வரவேற்கிறோம். சபரி ஓனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இதோ இணையம் நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம், லால்குடி வெங்கடேசன்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள்.
1: பிரத்யோகமாக வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி.
0: பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடலை நாங்கள்
1: கேட்கிறேன்.
0: பாடுங்கள் ஐயா.
1: படம் வந்து நல்ல படம், தியாகம் நினைக்கிறேன் படம். அதுல வர ஒரு பாடல
0: பாடுங்கள் ஐயா.
1: நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த

0: மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதன் அம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் வண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
1: சிறப்பையா, அருமையாக இருந்தது ஐயா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று அழகான எனக்கும் பிடித்த பாடல் நேற்றுதான் ஒளிபரப்பினோம் ஐயா. அதில் சிறப்பாக கேட்டுப்போது உங்கள் குரலில் அழகாக இருந்தது. நன்றி நன்றி ஐயா. நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. பிரத்யேகமாக வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் நன்றி சொல்லி
1: நன்றி ஐயா. திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், நன்றிகள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி மீண்டும் ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: தஞ்சாவூர் குன்னூர் மாரியம்மன் மீண்டும் வருகிறேன். பாட்டு நீங்க பாடின பாட்டை கேட்டா ரொம்ப அருமையா இருந்துச்சு.
0: நன்றி.
1: நண்பர்களோட பாட்டு பாடுறீங்க. நான் பாட்டு பாடலாம்னு பாக்குறேன். பாடலாமா?
0: பாடுங்களே ஐயா, கேட்போம்.
1: அன்பிலா எல்லா தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதி முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக தந்தை வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். பாவம் என்று கல்லறைக்கு பல வழி என்றும் தர்ம தேவன் கோவிலுக்கு ஒரு வழி. என்ன வழி காணலாம், அந்த வழி போகலாம். நேர்மை நம்மோ மனவாளர் இருக்காளலாம். குன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒருவனே தேவன் என்று போற்றுவோம்.
0: நன்றி ஐயா. ஐயா அப்படியே நானும் இரண்டு வரி பாடிக்கொள்கிறேன் ஐயா.
1: பாருங்க ஐயா, பாருங்க.

0: ஐயா இன்னொரு சொந்தம் சொந்தமும் பாட காத்து கொண்டு இருக்கிறது ஐயா, அவரையும் நினைத்துக் கொள்வோம். அப்படி இருங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, வாருங்கள் ஐயா. இது வந்து வந்து ஐயா வணக்கம் ஐயா.
1: ஹலோ
0: வணக்கம் ஐயா, வணக்கம் வாருங்கள் ஐயா.
1: தமிழ் சொல்லு இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை இத்தனை நேரம் திறம்பட நெறிப்படுத்தி உறவுகளை பாட வைத்து அழகு பார்த்த அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.
0: நன்றி நன்றி, பாராட்டி மகிழ்வது.
1: குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் ஐயா, அதாவது எனக்கு பிடித்த பாடல வந்து ஐயா பாடலாரு லால்குடியாரு. எனக்கு அன்னைக்கும் எனக்கு பிடித்த பாடல தான் பாடிட்டு போனாரு.
0: நல்லதற்கு நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டும் ஒன்று மனசாட்சி,
1: ஒன்று மனசாட்சி. ஆமா, இன்னைக்கு பாடினாரு, அன்னைக்கு விரும்பி கேட்டாரு எனக்கு ஒரு ஜீவன்.
0: ஆமாம் ஐயா.
1: நான் வந்து அதாவது என்னன்னா அந்த பாடல் வந்து எப்படி கண்ணதாசன் மனசுல தோண்டியதுதான், அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்று ஒவ்வொரு வரியும் அவர் கடந்து வந்த பாதை நடந்து வந்த பாதையாகும். அதுல எப்படின்னா இவருக்கு சின்ன வயசுல ஒரு பிரஷ்ல வேலை பாக்குறாரு. அந்த வேலை பார்க்கும் போது வந்து அந்த ஓனர் வந்து வெளியே போயிட்டு வர்றதை நீ கவனமா பாத்துக்கன்னு சொல்றாரு. அந்த மேசையில ஒரு 100 ரூபாய் போட்டு போறாரு. அந்த 100 ரூபாய் அவர் போட்டுட்டு போய் போறாரு. இவரும் நான் பாக்கல, கண்ணதாசனும் பாக்கல, முத்தையாவும் பாக்கல. அன்னைக்கு கண்ணதாசன் இல்ல, முத்தையா. முத்தையாவும் பாக்கல, அவரும் கவனிக்க இல்ல. இவரு வந்து திருப்பி ஓனர் வந்து ரேர திறந்து பாக்குறாரு, 1 ரூபாய் இல்ல. என்னையா நீ 1 ரூபாய் எடுத்தது, திருட்டு பட்டா இவனுக்கு கட்டுறாரு. அப்ப இவரு சொல்றாரு, அப்படி உள்ள குடும்பத்துல புறக்கல, நான் திருடல்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் ஏசி எடுத்து இந்த கண்ணதாசனை முத்தையா வந்து வேலையை விட்டு வெளியே அனுப்புறாரு. அனுப்பிக்கிட்டு அவன் அந்த அந்த கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பையன் உண்டு, அவனுக்கு பாக்கெட்ல பாக்குறாரு, இவருக்கு 100 ரூபாய் அந்த பையனு பாக்கெட்ல இருக்கு. ஐயே தவறு பண்ணிட்டமேன்னு அப்பந்தான் ஓனர் உணர்றாரு. இத சிந்திச்சுதான் எழுதினாரு, ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் நெஞ்சு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. அந்த பாடல் வந்து அவர் லால்குடியாரும் தெரியும், அவர் விளக்கம் சொல்லியிருப்பாரு நினைச்சேன். சொல்லாதனாலதான் நான் இதை சொன்னேன். ஆனா அவரு சிவாஜி பாடல் பாடினதால நான் ஒரு எம்ஜிஆர் பாடல்
0: பாடுறேன்.
1: நிறைவான பாடலா இருக்கட்டும். ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடல் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்த பின்பு உறவு வரும், நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவர்க்கும் முன்பு உறவிருந்தால் பின்பு பிரிவு வரும். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். சோலை மலர் கூட்டம் சொந்தம் கொண்டாடி சிரித்து உறவாடுமோ,

நாளை இந்த வேளை வந்து என்னை சேரலாம். ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்தால்

அண்ணன் போற்றும் தம்பி என்று நீயே கூறலா. ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் கொஞ்சம் பிரிவு வந்த

0: தருணம் அரசாலும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். நல்லவன் லட்சியம் வெல்வது நிச்சயம். அண்ணா அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம். நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நீங்க போறீங்க.
1: நிச்சயம் அருமையான பாடலை அருமையா பண்ணீங்களே, சிறப்பு.
0: நன்றி, வணக்கம் சொல்லப்புறம் மூணு பேர் வந்திருக்கோம்.
1: நன்றி நன்றி ஐயா, அழகான பாடல். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பு என்று அழகான ஒரு பாடலை.
0: அழகாக
1: நன்றி ஐயா, மற்ற மகிழ்ச்சி பாடி சென்றார். அவர்களுக்கு இதயம் கடிந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: கண்ணதாசன் வந்து இதுல சில வரிகளை வந்து ராமாயணத்திலிருந்து எடுத்து பரிமாறின வரிகள் அதுல உண்டு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்று வேறு யாரமான்னு ஒரு வரி போடுறாரு. இந்த வரிக்கு எங்கிருந்து அந்த வரியை கையாள்றாருன்னா, கைகேயி கூப்பிட்டு ராமனை கூப்பிட்டு சொல்லியாச்சு, உன்னை மன்னன் வந்து காட்டுக்கு போக சொல்லிட்டாருன்னு சொல்லி, ஈரேல 14 வருஷம் காட்டுல தவம் இருந்து திரும்பி வான்னு சொல்லி கொடுத்தாச்சு. அவரும் கிளம்பிட்டாரு, சீதையும் நானும் வரேன்னு சொல்லி வந்தாச்சு. பட்டாபிஷேகம் நடக்குங்கிற நேரத்துல இப்படி ஒரு மாற்றம் இருக்கேன்னு சொல்லி லட்சுமணன் வந்து பார்த்துட்டு வெகுண்டு எழுறாரு. தம்பி எதனால இப்படி அப்படின்னாக்கா, நான் என் அவங்க சித்திமார் வேணும், சித்தி முறை வேணும் கைகேயிக்கு, அவங்க நான் உண்டிலேன்னு சொல்லி திட்டிட்டு கோவப்படுறாரு. அந்த நேரத்துல அவனை சாந்தப்படுத்துக்கால ஒரு அறம் சொல்றாரு ராமன். நதிகள்ல தொடர்ந்து வர அந்த நீர்கள் வந்து அது வற்றி போகுதுன்னு சொன்னாக்க அதுக்கு வந்து வேற யாரும் காரணம் இல்ல, அது விதியின் நிலையினால அது வந்து போகுதே தவிர வற்றி போகுதே தவிர, இது உன்னோட அந்த நிலையை நீ இந்த இடத்துல உணர்ந்துக்கணும். நமக்கு விதி இப்ப போக சொல்லி சொல்லுது, அதுதான் நீ எதிர்பார்க்கணுமேங்கிற தவிர, நீ வந்து அதுக்காக வெகுண்ட எழுந்து நம்ம சித்தியை போய் திட்டுறது தப்பு அப்படின்னு சொல்லி அறம் சொல்றாரு அந்த இடத்துல. அதனால்தான் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் நீ எடுத்துக்காத, அது விதி செய்த குற்றம்னால நீர் வராமே அந்த நதி வெள்ளம் காஞ்சிடுச்சு. அது மாதிரி நாம இப்ப வந்து காட்டுக்கு போகணுங்கிற அந்த தீர்மானம் வந்திருக்கிறது வந்து சித்தி மேல நீ கோவப்படாத, விதி நம்மள அங்க கொண்டு போய் சேர்க்குது, அதனால நம்ம போயிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி ராமனை சாந்தப்படுத்துறதுக்காக இந்த வரிகளை சொல்லி அந்த இலக்கிய முறைமையோடு அந்த அந்த காப்பியங்களை நகர்த்துவாங்க. நான் பேச்சு வழக்குல சொல்றேன், இதுதான் இவர் கையில எடுத்துக்கிட்டு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் விதி செய்த குற்றம் இல்லைன்னு சொல்லி அந்த அந்த அந்த இடத்துக்கு இந்த வரி அது போடுறாங்க.
1: சிறப்பா யாருமே சொன்னீர்கள் ஐயா, மகிழ்ச்சி
2: மகிழ்ச்சி.
1: சொன்னது போல
2: நிகழ்ச்சியில
1: அறம் அறம் என்று சொன்னீர்கள் ஐயா, ராமாயணத்தில் அறம் என்று சொன்னீர்களே, அந்த ராமாயணத்தில் மூன்று அறத்தை வைத்து ஒரு அழகான ஒரு வழக்காடு மன்றம். ராமாயணத்தில் அதிகமாக கையாளப்படுவது சொல்ல அறமா, இல்ல அறமா, வில்ல அறமா,
2: மூணுமே அறத்தை சார்ந்தது தானே நம்ம தமிழரோட.
1: ஆமா, அதில் எது மேலோங்கி நிற்கிறது அதுதான் ஐயா தலைப்பு. இல்லறத்தில் அவர் சொல்வது இல்லறம், அதாவது அவர் அவர்கள் வாதிடும் போது அது அது சரியாக இருக்கிறது போல் தெரிகிறது ஐயா.
2: ஆமா, அப்படிதான் அப்படிதான் வரும். ஆனா அதே சமயத்துல வாழ்க்கைக்கு அறம்ங்கிறது வந்து திருக்குறளுக்கு உரை எழுதின பரிமேல் அழகர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு அற்புதமான அறத்தை வந்து ரெண்டு வரையில கோடிட்டு காமிக்கிறாரு. பாயிரத்திலே அதை சொல்றாரு, முகப்புரையிலே அதை சொல்றாரு. என்னன்னா, விதித்தனை செய்தலும் விலக்கியனை ஒழித்தலும் அறம் சொல்ற. இதுதான் அந்த மூன்று, நீங்க சொன்ன மூன்று அறத்துக்கும் உள்ள கட்டுப்பாடு. விதித்தனை செய்தல்னா மானுட ஜென்மத்துக்காகவும் உயிர் பிரபஞ்சத்துல உயிரின் பிறப்புக்காக எவை எவை எல்லாம் வாழ்வின் அற ஒழுக்கம்ங்கிற அந்த விதிக்கு உட்பட்டதோ அந்த விதிப்படி நடப்பதுதான் சிறந்தது, அதுதான் அறம். அதே மாதிரி அதை தவறி நடக்க நடந்துன்னு சொன்னா அது அறம் இல்ல அப்படிங்கிற, அததான் இவரு அறம்ங்கிற வார்த்தை. இப்போ மெத்த மத்த தேசங்கள்ல எல்லாத்துலயும் கணவன் மனைவி
3: ஒரு உறவு வந்து காதலின் விளைவினாலையும் உணர்ச்சியின் வெளிப்பாட்டினாலையும் தான் அது நிலைநிறுத்தப்படுது. ஆனா தமிழ் மண்ணில் மட்டும்தான் இல்லற வாழ்க்கையை வந்து இல்லறம் அப்படின்னு அறத்தோட ஒப்பிட்டு வரும். அது இந்த தமிழ் மண்ணுக்கே உள்ள ஒரு பெரிய சிறந்த விடயங்கள். அதுல அதனால வாழ்க்கையில அதே மாதிரி ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த அந்த விடயத்தை திரும்பி பேசும்போது அந்த ஒழுக்கம் எங்க நிலைநிறுத்தப்படுதுன்னா தனி மனிதனோட அறிவின் மேன்மை வளர வளர இருட்டறைக்குள் தன் மனம் தூய்மையாக எவன் இருக்கிறானோ அதுதான் ஒழுக்கம் சொல். அதே மாதிரி ஒழுகுத ஒழுக்கம்ங்கிற அந்த சொல் எதுல இருந்து வந்துச்சுன்னா ஒழுகுதல் அப்படிங்கிற நிலையிலேருந்து வந்தது. அந்த ஒழுகுறதுல நம்ம எதை சொல்லுவோம், மழைய சொல்லுவோம், மழை மேலேந்து ஒழுகுதுன்னு சொல்றோம். அப்போ உயர்ந்தோர் சொன்ன விதிமுறைகள் படி அந்த ஒழுக்கம் வருது அப்படின்னு அந்த ஒழுக்கத்துக்கு உண்டான விரிவாக்கம் சொல்லுவாங்க. அதனால உயர்ந்தோல் சொல் படி கேட்டு வழி மனிதன் வாழ்ந்தாங்கன்னா அது ஒழுக்கத்தின் நிலையா வரும். ஏன்னா இடத்துக்கு தக்குவாறு ஒழுக்கம் மாறப்படலாம். நம்ம நாட்டுல தேசிய நெடுஞ்சாலையில எங்க அண்ணன் ஈசன் ஜெகதீசன் என்ன கார் ஓட்டினார்னா இடது பக்கம் பயணிக்கணுங்கிற விதிமுறை. இதே ஈசன் ஜெகதீசன் என்ன வந்து அயல்நாட்டுக்கு அரபு நாட்டுக்கு போனார்னா வலது பக்கம் போனோம்னு விதிமுறை.
1: ஆமா நிச்சயமா.
3: அப்போ கார் ஓட்டுறா நான் இந்த பக்கம் தான் ஓட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. இடத்துக்குத்தவாறு அந்த அந்த ஒழுக்கத்தின் நிலை மாறுதுல, விதியின் நிலை மாறுதுல.
1: நிச்சயமா நிச்சயமா.
3: அந்த இடத்துக்கு தக்கவாறு தனி மனிதன் வாழணும் அப்படிங்கிறதுக்குதான் ஒழுக்கம்ங்கிறது அப்படி சொல்லி அதுக்கு குரல் எப்படி மண்ணுக்கு வள்ளுவன் போடுறான்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினின் ஓம்பப்படும் சொல்றாரு. அளவிடை போடாம இந்த இடத்துக்கு இப்படிதாங்கிறது கிடையாது, எந்த இடத்துல என்ன விதியோ அந்த விதி இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற
1: நான் பேசினால் இவன் அறுக்கிறான் என்று அறம் என்று சொல்கிறீர்கள், அந்த அறம் அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா.
3: அறம் சொல்றேன், அறம் அப்படிங்கிற அந்த மூன்று எழுத்துல அந்த பெரிய ராவ போட்டு போடுற அறம்ங்கிறது வந்து வாழ்வியல்
1: நெறிமுறைகள்.
3: அறன் சொல்லி சின்னரா போட்டு போடுறது வந்து அது வந்து பாதுகாப்பு வளையம். அறம்ங்கிறது பாதுகாப்பு
1: வளையம். இவன் அறம் போட்டு அறுத்து கொண்டே இருக்கிறான் என்று என்னை திட்டுகிறார்கள் ஐயா.
3: அறம் தானே அந்த ரம்பம்ன்றது மன்னர் வாழ்ற இடத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடி பெரிய கோட்டைகள் அதை யாரும் தாண்டி வர முடியாது. அந்த அது அந்த வளைவுக்கு பாதுகாப்பு வளையத்துக்கு பேர் தான் அரண்.
1: அப்படி நான் அரண் கேட்கவில்லை, அறம் தான் நானும் கேட்கிறேன்.
3: அந்த ரா போட்டு வாங்கினா அறம்.
1: ஆமா,
3: ஆ போட்டு பெரிய ரா போட்டு இம் போட்டோம்னா அறம். வாழ்வியல் நெறிமுறை.
1: அதாவது இப்ப எனக்கு சந்தேகம் என்னன்றது, அந்த அறம் இந்த அறம் இதை உச்சரிப்பு எப்படி என்று அதுதானே இப்ப என்னுடைய சந்தேகம். அதை சொல்லுங்களையா,
3: உச்சரிப்பு அது மொழியின் அறம் காவல்ங்கிறது வருதுங்கிறது இந்த இந்த ரா வந்துருது, சின்ன ரா வந்துருது.
1: ஆமா, அதுதான் இப்போ
3: ஆ போட்டு ரா போட்டோம்னா பெரிய அறம் அப்படின்னு நல்லா அழுத்தி சொல்லும் போது, அறம் அப்படின்னு அழுத்தி சொல்லும் போதே அது வாழ்வின் நெறிமுறைகள் அப்படின்னு
1: எடுத்துக்கோம். அறம்
3: அறம் ரம்பம் ரம்பம்ங்கிறதா வேற, ரம்பம் அங்கிருந்து ரா போட்டு வர்றதா அந்த அந்த ரம்பம்னா இந்த ரா போட்டு வர்றது வேற, ரம்பம்ங்கிறது வேற, அறம்ங்கிறது வேற.
1: எனக்கு இந்த
3: ரம்பம் அறம் இதெல்லாம் வந்து சும்மா நம்ம பேச்சு வழக்கு மகிழ்ச்சிக்கு சொல்றது என்ன தவிர, இது வந்து அந்த அந்த நிகழ்வுக்குள்ள இதுதான் இப்படிதான் பேசணும் அப்படி இந்த ஒழுங்கு நிகழ்வுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இப்ப யாரும் பேச மாட்டோம்.
1: என்னை ஒரு நேர் சொந்தம் திட்டிக் கொண்டே இருப்பார்கள் ஐயா, லகரம் லகரம் ரெண்டும் ஒரே மாதிரியே சொல்கிறீர் என்று. அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா, கேட்டுக்கொள்கிறேன்.
2: அப்படி சொல்ல முடியாது நண்பரே. என்னன்னா இப்ப நான் ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றேன்னா, நான் எனக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்ல.
1: ஓ சரிங்க.
2: நான் இரண்டு சக்கர வாகனங்கள் எல்லாம் பழுது நீக்கிற அந்த நிலையை வச்சிருக்கிறேன், எனக்கு சம்பந்தம் இல்ல.
1: எங்க வச்சுக்கிறீங்க ஐயா? நான் வண்டி எடுத்துறேன்.
2: லால்குடியில வச்சிருக்கிறா, திருச்சி மாவட்டம் சமயபுரத்துக்கு போற வழியில லால்குடிங்கிற இடத்துல இருக்கு.
1: ஐயா, நான் வருவதை
2: நீங்க வண்டியை கிட்ட கொண்டு வர முடியாது, கேட்டுக்கங்க. நான் வேலை செய்யறது வந்து 350 cc உள்ள வாகனம், உள்ள அந்த புல்லட்டுங்கிற வண்டிய பழுது நிக்கிற பணி வச்சிருக்கேன்.
1: ஓ சரிங்கய்யா, அப்ப அது என்கிட்ட இல்லையா?
2: இப்போ பேசுறோம்னா காரணம் என்ன, செவிக்குள்ள வந்து செஞ்சது இலக்கிய மேடைகள்ல பகிர்ந்துகிட்டதை நம்ம பேசுறோம்.
1: சந்தோஷம் ரொம்ப.
2: ஆனா மொழியில் மொழியில இருக்கிற இலக்கணம் மாறாம பேசணும்னு சொன்னாக்க அதுக்குலாம் அந்த மொழி இலக்கணம் படிச்சவங்க தான் சொல்லணும்.
1: சிறப்பையா உங்களுக்கு மனதில்
2: வாயில வர நம்ம சொல்லால சொல்லக்கூடிய அந்த மொழியின் உச்சரிப்புல மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லுக்கு இவ்வளவுதான் அளவிலை போட்டு பேசணும்னு அதெல்லாம் இலக்கண மறைமை படிச்சவங்களுக்கு தான் தெரியும்.
1: அரைமாத்திரை ஒரு மாத்திரை அப்படின்னு
2: சொல்றாங்களா? அதெல்லாம் வந்து அவங்க இலக்கணம் முறைமை படிச்சவங்களுக்கு அதை பத்தி தெரியும். அவங்களே இன்னைக்கு வந்து முழுமையா பேசுறாங்கன்னு பார்த்தா இல்ல. காரணம், தமிழ் மொழியோட தொன்மை வந்து மிகவும் பழமையானது. அந்த உண்மையான தமிழ் மொழியை நம்ம பேசணும்னா யாராலுமே முடியாது. அதற்குண்டான கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு இல்ல.
1: இல்ல,
2: அதனால இன்னைக்கு வந்து தமிழ் பேசுறதுக்கு பதிலா தமிழ் தமிழங்கம் தான் தமிழ், அது இன்னும் சொல்லுவாங்க. அந்த தமிழும் இல்லாம ஆங்கிலம் இல்லாம பேசுற பேச்சுதான் இப்ப நம்ம பேசுறோம்.
1: நிச்சயமா, நான் நீங்கள் சொன்னது போல் மாத்திரையை பற்றி பேசும்பொழுது 10ஆம் வகுப்புல 9ஆம் 8ஆம் வகுப்பா தெரியவில்லையா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நேர் நிறை கருவிலும், நிறை நிறை குவிலும் அப்படி என்று ஒரு கருவிலும் அப்படின்ற ஒரு மாத்திரைக்கு அந்த உச்சரிப்பின் அளவை சொல்லி சொல்லுவார்கள் ஐயா, அது ஞாபகம் வருது.
2: இப்ப மொழி எழுத்து, நம்ம இருக்கிற எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா குறில் நெடில் அப்படிங்கிற வார்த்தைகள்,
1: அதுதான்
2: அதை வந்து நெடில் வார்த்தைங்கிறது அதை கொஞ்சம் அதிகமான சூழ்நிலை. இப்ப கீரை அப்படிங்கிறது ஒரு கீரை தான் அது. ஆனா அந்த கீரை விக்கிறவங்க வந்து கீரைன்னு சொன்னா அந்த கீரை யாருக்கும் போய் காதல விழாது. இப்போ அவங்க வாசல்ல சாலையில தெருவுக்குள்ள கொண்டு வருவாங்க, அந்த சமையல் சம்பந்தப்பட்டவங்க கடைசியில வீட்டுல இருப்பாங்க. இந்த கீரையை அவங்கள்ட்ட கொண்டு போகணும். எப்படி கொண்டு போறது? கீரை அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு காதலே விழாது, இவங்களுக்கு காதல
1: விழாது.
2: அந்த கீரை விக்கிறதுக்கு என்ன சொல்லலாம், கீரை வாங்கலையோ கீரை அப்படின்னு கீரை இழுத்தோம்னா அதுக்கு அளவிட மாத்திரம்.
1: ஓ சூப்பர்.
2: கீரை அப்படின்னா தான் கீரைன்னு சொல்றது, கீரை அப்படின்னு சொன்னா தான் அந்த கீரை அங்க போய் அவங்களுக்கு காதல சேரும். அது மாதிரி இலக்கண மொழி இலக்கணங்கள் நிறைய இருக்குங்க. அந்தந்த மொழிக்கு அந்தந்த இலக்கணங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒன்னு ரெண்டு இப்ப உங்கள்ட்ட பேசுறோம்னா செவில எங்கெங்கே கேட்டதை உங்கள்ட்ட நான் போயிருக்கேன்.
1: சிறப்பு யாருமே ஐயா.
2: நன்றி நன்றி. ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்க அமைச்சு கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதை திருப்பி அந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி எங்க அண்ணன் இந்த பாட்டை பாடினதுனா விளக்கம் சொன்னதுல நான் ஒரு விளக்கம் சொல்றேன்னு உள்ள வந்ததுல கூடுதலான மகிழ்ச்சி.
1: நன்றி ஐயா, வாருங்கள்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள் அழகான விளக்கங்களை தந்துள்ளார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நேரம் 10:05:26. ஏன்னா ஒரு 2 பாடல் பதிவிறக்கம் செய்ய வேண்டியது இருந்தது, அதனால் எனது விருப்பத்தில் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு அப்படியே பதிவிறக்கம் பாடல் பதிவிறக்கமாச்சு, அதனால தான் லேட் ஆகிடுச்சு 5 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சியில் பாட்டு பாட இந்த 2 வார்த்தையில் பாடல்களை பதிவிட்டு கேட்கலாம் என்று சொன்னேன். அதுபோல் அந்த வகையில் அனைத்து நேயர்களும் அற்புதமான பாடல்களை பதிவிறக்கம் செய்து காத்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு பண்பலையில் இணைந்து கேட்க இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. சபரி இணையதள வானொலி வழங்குகிறது. நிகழ்ச்சியில் இன்று இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் பதிவு. அதற்கு முன்னதாக ஒரு அன்பான வேண்டுகோள் நேயர்களுக்கு, அன்பான உறவுகளே, உங்கள் பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க குறைந்த கட்டணத்தில் சபரி இணையதள வானொலியில் விளம்பரம் கொடுக்க இன்று முதல் அழைக்கிறது. மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரங்களும் வரவேற்கப்படுகிறது. உங்கள் தொழில் மென்மேலும் வளர விளம்பரம் கொடுக்க சபரி இணையதள வானொலியை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8273330491. 9944006940. இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அழைக்கலாம். உங்கள் விளம்பரங்களை வரவேற்க அன்புடன் அழைக்கிறது சபரி இணையதள வானொலி. இது வந்து வானொலி இயக்குனரோட தகவல் எனக்கு, அதனால் நான் தான் பதிவிட்டேன் இதை. உறவுகள், உங்கள் பிறந்த நாள் திருமண நாள் தொழில் சார்ந்த விளம்பரங்களுக்கு வேண்டுமென்றால் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் அணுகலாம். இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசலாம். அன்பு உறவுகளே, அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தேன்மொழி சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள் சகோதரி. மோகனரங்கன் ஐயா நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு ஜில்லா படத்திலிருந்து பாட்டு 1 கட்டு கட்டு தோழா. இந்த பாடலை மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து தான் கேட்டிருக்காரு. முதல் பாடலாக ஒலிக்கிறது, அவர் விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல் சபரி இணையதள வானொலியில் முதல் பாடலாக ஒலிக்கிறது இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு.

ஜில்லா படத்தில் ஒலித்த பாடலை கேட்டு ரசித்தோம். பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோழா, இந்த பாடல் வரிகளில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தார். முதல் பாடல் ஒலித்தது. மிக்க நன்றிகள் ஐயா. ஆர்ஜே விஜய் சகோதரி பூச்செண்டு கொடுத்து வரவேற்கிறாங்க, நன்றிகள். மோகனரங்கன் ஐயா பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. ஆர்ஜே விஜய் சகோதரி முதல் பாடல் நிகழ்ச்சியை அழகாக அலங்கரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். வேலூர் அன்பு பிரேம் அவர்கள் அன்பான இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். ஆர்ஜே அனுசுயா சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் முதல் பாடல் அருமை சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலை கேட்கலாம். வறுமையில் இருந்தால் ஒரு பாட்டு கேட்டால் அந்த பசியே எடுக்காதுன்னு சொல்லுவாங்க, அது செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாட்டை கேட்போம். இது வருகிறது பாடல் ஒலி.

செய்யார் சந்திரசேகர் அவர் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது. பாட்டை கேட்டால் பசி எடுக்காது என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா பாடல் வந்து அதாவது வாழ்க்கையே மாற்றக்கூடியது, பசியும் எடுக்காது. அந்த பாடலின் இசை வரிகள் எல்லாமே வந்து ஒரு மனிதனை கவரக்கூடிய ஒரு எண்ணமாக இருப்பவர்களிடமே இந்த பசி கண்டிப்பாக எடுக்காது பாடலை கேட்டால். ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் நான் கேட்டேன்னா என்னென்னு எனக்கு ஞாபகம் வரல, கேட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப நாளாச்சு தெரியல எப்போன்னு. மிக்க நன்றிகள் சந்திரசேகர் அவர்களே. அருமையான பாடல். வறுமையின் நிறம் சிகப்பு என்ற படத்திலிருந்து அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. நன்றிகள் செய்யார் சந்திரசேகர். நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி செய்யார் சந்திரசேகருக்கு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, வறுமையின் நிறம் சிகப்பு படப்பாடல், ஆஹா அருமை, எஸ்பிபி குரலில் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி செல்வி சகோதரி.

0: செய்யார் சந்திரசேகர் அவர்களுக்கு பாடல் அட்டகாசம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றிகள். அடுத்த பாடல் தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்தில் ஒரு தாய் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு தாய் சொல்லை தட்டாதே என்னும் போது அந்த பட காட்சிகளை பார்க்கும்போது சில இதெல்லாம் எனக்கு அப்படியே மெயின் செட்டில் போயிட்டுருக்கு. பேசணும்னு நினைப்பேன், ஆனால் நேரம் பத்த மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. 12 மணியை தாண்டி விடுகிறது நிகழ்ச்சியை முடிப்பதற்கு. உறவுகளும் உறங்க வேண்டும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலான்னு பதிவு மட்டும் படிக்கிறேன். பாடல் பாட்டு ஒரு பாட்டு ஒரே ஒரு பாட்டு பாடுங்கன்னு கெஞ்சுறாங்க பாவம், அதனால் அந்த பாட்டை கொடுத்துட்றேன் நான் கண்டிப்பாக. பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலேருந்து கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக இதோ இந்த பாடல் ஒலிக்கிறது, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்.
1: சூர்மிகான சீக்கிரம் பதனிசா ஆப் கே சாத் AI powered personal music teacher from Saregama.

0: ஒரே ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டுக்கு எத்தனை பாடல் வரிகளை கொடுத்துருக்காரு கவிஞர். பாட்டுக்கே பாட்டு கவிதையோட பாடல் கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றிகள். தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்திலிருந்து பாட்டு, ஒரே ஒரு பாட்டு. இந்த பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து தான் கேட்டிருந்தாங்க. நன்றிகள். சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சி ஆர்ஜே விஜி சகோதரி. ஆஹா, இந்த இரவு நேரத்தில் பாடல் கேட்ட நெஞ்சத்திற்கு நன்றி, பாராட்டு, இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் அனைவருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் அன்பு. படம் ஓசை எல்லாமே புதுசாகவே போடுறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எங்கே தான் எடுக்கிறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரி படமெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கேட்காத பாடலை கேட்காத படமாக பதிவிட வேண்டும் என்ற எண்ணங்களா என்னன்னு தெரியல. அந்த படத்திலிருந்து, ஓசை படத்திலிருந்து ஒரு பாடல் நான் கேட்டேன். இந்த பாடல் வரியில் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். அந்த ஓசையில் இசையோடு அந்த பாடல் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இருந்தாலும் அது இசைத்தரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:25:32.
1: சரிகமா கார்வா மினி தமிழ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. ஒலித்த பாடல் ஓசை என்ற படத்தில் ஒரு பாடல் நான் கேட்டேன். ஒரு அழகான அற்புதமான பாடல், அருமையான காதல் வரிகளை கொண்ட சிறப்புமிக்க பாடல். மிக்க நன்றிகள். வேலூர் அன்பு பிரமா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. நேரம் 10:32:10. அடுத்த பாடல் கேட்பதற்கு முன்பு மோகனரங்கன் ஐயா ஓசைப்படம் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நான் பார்த்ததில்லை ஐயா, அந்த பாடல் கேட்டிருக்கிறேன். பாடல் ஒலிபரப்பாகும்போது தான் புரிகிறது இந்த பாடலை கேட்டிருக்கேன். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, ஒரு பாடல் நான் கேட்டேன், சூப்பரான பாடல்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து இந்த பையங்கிட்ட மைக்கு கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்கள், ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காரு, நன்றிகள். ஆர்ஜே விஜி சகோதரி, உங்கள் விருப்ப பாடல்களும் எங்களுக்கு பாதி பாடல்கள் தான் தெரிகிறது, அழகு அழகு. இந்த பாடல் ஒரு பாடல் நான் கேட்டேன், பாடல் செம அட்டகாசம்னு விஜி சகோதரி சொல்லியிருக்காங்க, நன்றிகள். அடுத்து ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காங்க சகோதரி, நன்றிகள். மகேஷ் மாட்டு ஆங்கில பாடகியை எடுத்துகிட்டு வந்து சபரியை இணையதள வானொலியில் உட்கார வச்சுருக்காரு, ஒரு பாடல் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி பாட்டு தான் பாடுறாங்க, இந்தியா ஆங்கிலமானு தெரியல, நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு வேலூர் அன்பு பிரேமா அவர்கள், ஒரு பாடல் நான் கேட்டேன், நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நன்றிகள் அன்பு. அதாவது காதல் கவிதை வரிகளை கொண்ட ஒரு அற்புதமான மெலோடி பாடல், எஸ்பிபி ஐயாவும் வாணிஜராமம் பாடின பாடலை மிக சிறப்பாக கேட்டு ரசித்தேன் நானும். மகேஷ் மாட்டு வந்து பூனைகள்லாம் வச்சுருக்காரு, இப்போலாம் வந்து எல்லாமே வந்து மொபைல்லே வந்து எவ்வளோ ஆப்லாம் வந்துருச்சு, ஏதோ பண்ணுறாங்க. மகேஷ் மாட்டு அவர்கள், தேன்மொழி அக்கா ஓடி வாங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, நன்றி. தேன்மொழி சகோதரி மனதை தொட்ட பாடம் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி மிக மிக அருமை பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனைவருக்கும் நன்றி. அடுத்த பாடல் சிங்கர் சிவராமன் ஐயா தான் இணைஞ்சிருக்காரா என்னன்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் இனிமேல் இணைந்தாலும் இணையாவிட்டாலும், ஏன்னா நான் பதிவிறக்கம் வந்து 1/1 கரெக்டாக பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கிறேன். இப்போ அந்த பாடலை விட்டுட்டு அடுத்த பாடல் நான் ஒளிபரப்பேன்னா உள்ளே போயிட்டு தேடும்போது பாடல் மிஸ்டேக் வந்துடுது, வேறு பாடல் ஒளிபரப்பாகுது, அது கரெக்டாக கெஸ் பண்ணி போட முடியல. அதனால் இருந்தாலும் இணைந்தாலும் இணையவில்லை என்றாலும் அவர் பாடல் ஒளிபரப்பாகும் இனிமேல். பொன்னான புதன் இரவு வந்தனம், சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் திரைப்படம் தாயம் ஒன்று, பாடல் மனதிலே ஒரு பாட்டு, அருமையான பாடல். அந்த பாடலும் வருகிறது, நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் பதிவு கொடுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. மனதிலே ஒரு பாட்டு எப்படி என்று அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள் சபரி வானொலியோடு.
1: மனதிலே ஒரு பாட்டு

மனதிலே ஒரு பாட்டு தேனினும் தெவிட்டாத பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறது சபரி இணையதள வானொலி. இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்களை பதிவிட்டிருக்கிறார்கள். அன்பான உள்ளங்கள், உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எனது கருத்து, நான் பாடல் பதிவிட இந்த வார்த்தையில்தான் இந்த பாடல் பதிவிட வேண்டும் என்று உங்களுக்கு பதிவு கொடுக்கிறேன். அது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஓகே சொன்னீங்களா, நான் வந்து மறுபடியும் எந்த எதை கொடுக்கணுன்றது தலைப்பு வச்சு கொடுப்பேன். ஆனால் இருந்தாலும் உங்கள் விருப்பமாக உங்களுக்கு மனசில் வந்து ஒரு பாடல் இருக்கும், இந்த வரியில் இந்த பாடல் எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். அதனால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்கள் விருப்பமாக கூட நான் கொடுத்து விடுகிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் பாடல் எந்தெந்த பாடல் கவிஞர்கள் வந்து எந்த வரியில் கொடுத்தா எவ்வளவு பாட்டு வரும், அந்த பாடலில் அந்த வரிகளில் என்ன பாடல் நேயர்கள் எடுப்பாங்கோ அந்த பாடலினுடைய சிறப்பு அம்சம் என்னவாக இருக்கும், அந்த பாடலின் உள் கருத்துக்கள் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து தான் நான் கண்டிப்பாக அந்த வார்த்தைகளில் பாடல் பதிவிடவும் என்று உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் இது போன்ற நிகழ்ச்சி தொடரும், இல்லை என்றால் நேயர் விருப்பமாக கூட நான் கொடுத்து விடுகிறேன். உங்களுடைய சந்தோஷம்தான் என்னுடைய விருப்பம். அதனால் வந்து இப்போ நானாக வந்து உங்களுக்கு வந்து சில பாடல்கள் வந்து நான் ஒளிபரப்பு செய்கிறேன். காலையில் கூட பார்த்தீங்கன்னா 7:45 மூன்று மணி வரைக்கும் ஏன்னா தொகுப்பாளர் இல்லாத காரணத்தினால் சர்வரில் வந்து வந்த பாடலே மீண்டும் மீண்டும் வரும், அதனால் வந்து சலிப்பாகிடும் அப்படின்றதுனால நான் வந்து ப்ளே பண்ணிவிட்டு என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் இருந்தேன். அதுவும் பிடிக்கவில்லை என்றால் அந்த கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம், எதையும் மனதுக்குள் வைக்க வேண்டாம். ஏன்னா வானொலி என்பது வந்து அனைவரது மனதையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வானொலி. அப்படி இருக்கும்போது உங்கள் எண்ணங்களை நீங்கள் பதிவுகளாக கொடுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதற்கேற்றாற்போல் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்கிறேன். ஒலித்த பாடல் ஒரு அழகான அற்புதமான பாடல். தாயம் ஒன்று என்ற படத்தில் இருந்தால் மனதிலே ஒரு பாட்டு சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் ஐயா. தேன்மொழி சகோதரி மகேஷ் மாட் அவர்களுக்கு, திரும்பவும் போர் தொடங்குகிறது, தொடங்குங்க, எந்த போர் வேணாலும் தொடங்குங்க, பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி. சிங்கர் சிவராமன் ஐயா, ஐயா நீங்கள் தைரியமாக என் பாடலை வழங்கலாம், 2 போன் ஒரு டிவி உள்ளது. ஆஹா நன்றி, பாடல் கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை. நீங்கள் கண்டிப்பாக பாடல் பதிவிட்டால் கேட்காமல் நான் பாடலை கேட்கவில்லை என்று என்றும் பதிவு இட்டது கிடையாது. நீங்கள் நான் இதற்கு முன்பு ஒரு வானொலியில் இருந்தபோது கூட நீங்கள் கரெக்டான நேரத்தில் அந்த பாடலை கேட்டு மகிழ்வீர்கள், அது உங்களுடைய பழக்கம். மிக்க நன்றிகள். இதுபோல் பேசினா டைம் ஆகிடுது, பேசாமல் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பேசுனா தான் வானொலிக்கு அழகாக இருக்கும், கேட்குற நேருக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு கருத்து சொன்னால் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன செய்வது, பாரதி சகோதரி ஊஞ்சல் கட்டி அந்த பாட்டை ரசிச்சிருக்காங்க. நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா, சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் பாடல் வழங்கியமைக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் சார். பாரதி சகோதரி அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். பாரதி சகோதரி மழை வருது குடை பிடித்திருக்காங்க. நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா, எஸ்பிபி ஐயா, பி சுசிலா இவங்க பாடினது அந்த காட்சி படமாக கொடுத்துருக்காங்க. நன்றிகள். ஆர்ஜே அனுசியா சகோதரி மிக மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். அடுத்து செல்வி சகோதரி அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க. மகேஷ் மாட் அவர்கள் ஒரு காட்சி படம் மனதிலே ஒரு பாட்டு ரசிக்கிறாரு. ஆர்ஜே விஜி சகோதரி அழகு அழகான பாடல், அழகான தலைப்பு. ஆர்ஜே அவர்களின் சிறந்த தலைப்பு பாடல்கள் கேட்க கேட்க இனிமை. இந்த நேரம் சாரி எனக்கு பகல் 12:10. ஆமாம் சகோதரி, எங்களுக்கு தெரியுமே, நீங்கள் முதல் நாள் டைம் சரியாக போட்ட உடனே நான் கரெக்டாக கணக்கு எடுத்துட்டேன். சகோதரி போட்ட டைம் இப்போ 10:44 வச்சுக்கோங்க, இந்திய டைம் வந்து அங்கே டைம் 12:10 அப்படின்றது. இதுலேருந்து கால்குலேஷன் பண்ணி நான் கரெக்டாக டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், அதனால் எனக்கு நேற்றே தெரியும் பகல் நேரம். சகோதரி அதனால தான் இணைஞ்சிருக்காங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இணைந்து பாடலை கேட்டிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் இரவு நேரத்தில் உறக்கம் அல்லவா, பகல் ஒளிபரப்பு வந்து உங்களால் கேட்க முடியாது. அப்படி ஒரு தருணம் அந்த இடத்துல.
மிக்க நன்றிகள் சகோதரி. ஏன்னா நிகழ்ச்சி கேட்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சிலர் கேட்க மாட்டாங்க. கடமைக்காக பாடல் கேட்கணும், கடமைக்காக ஒரு பதிவு போடணும். அந்த கடமை என்பது வந்து அந்த வானொலிக்கு கொடுக்குற மரியாதை வந்து வேலை இல்லாத போது முக்கியம் சிறப்பாக கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. அதேமாதிரி மற்ற நேயர்களும் இருக்கிறாங்க. வேலை பளு காரணமாக சிலர் வந்து உறங்க செல்வார்கள். எல்லாரையும் வந்து நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்கன்னு அப்படியும் சொல்லக்கூடாது, அது குற்றமாயிடும். இல்லாதவர்கள் கண்டிப்பாக இப்போ பாடல் கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு பதிவு போடுறேன்னா அந்த பதிவு வந்து பார்க்குறவங்க அங்கே பதிவு கொடுக்கல. நிறைய நான் வாட்ச் பண்ணியிருக்கேன், பதிவே கொடுக்க மாட்டாங்க. அது எதற்காகன்னு தெரியல. ஒரு பாடல் தானே அழகாக இருக்குது, அந்த அழகான பாடலுக்கு அழகான பதிவு கொடுக்கலாமே வானொலியில். அதனால் கொடுக்கறதில்ல ஒரு சிலர். அது அவர்களுடைய குணாதிசயங்கள், அப்படி அதை நம்ம மாற்ற முடியாது. நன்றிகள் ஆர்ஜே விஜய் சகோதரி. சிங்கர் சிவராமன் ஐயா இசைத்தரம் அருமைன்னு சொல்லியிருக்காரு. நன்றி சகோதரி விஜய் சகோதரி. மனதில் தொட்ட பாடல்னு சொல்லியிருக்காரு. நன்றி மகேஷ் மாட்டு மனதிலே ஒரு பாட்டு ஹெட்ஃபோன் போட்டிருக்காரு. ஆர்ஜே விஜய் சகோதரி கைத்தட்டுறாங்க. பேசினால்தான் சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சகோதரி, அது எனக்கு தெரியுது. நான் பேசணும்னு நினைப்பேன். சில கருத்துக்களை வந்து வானொலியில் பாடல் விஷயமாக நம்ம சொல்லணும். என்னுடைய குடும்ப விஷயத்த நான் பேச மாட்டேன் எப்போவுமே. என்னுடைய குடும்பமோ இல்லை வேறு எதுவும் சுற்றுச்சூழல் இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம பொது மக்களுடைய பொது நலனை கருதி என்னெல்லாம் நடக்குது நாட்டில், எப்படி இருக்காங்க. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு நிறைய விஷயம் சொல்லணுன்னா, இப்போது பெண்கள் வந்து படிக்க போதுங்க பசங்க, அந்த குழந்தைங்களை வந்து மொபைல் கொடுக்கறது, அதை வாட்ச் பண்ணணும், அவங்கள தனி ரூமில் போடக்கூடாது, எல்லோரும் சேர்ந்து படுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஏன்னா அறியாத பருவம் அது, வந்து என்ன ஒன்றாலும் நடக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபோன் கொடுக்கக்கூடாது மெயினாக. ஃபோன் எதுக்காக கொடுக்குறோம்? இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஸ்கூலுக்கு போகுது வருது, அம்மா ஃபோனை கொடுமா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு கொடுக்குறேன். ஆனால் ஃப்ரெண்டுன்றது வந்து பெண் பிள்ளையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பெண் பிள்ளைக்கிட்ட பேசுதான்றது யாருக்கு தெரியும்? ஆனால் நமக்கு தெரியும், பாப்பா கிட்ட தான் பேசுது அங்கே தான் அப்படின்னு. ஆனால் அந்த பேசுகிற பாப்பாவோட அண்ணன் வந்து காலேஜ் படிப்பான். அப்போ வந்து எங்கள் அண்ணன் கொஞ்சம் நேரம் பேசணும் வந்தாங்க பேசிங்கன்னு ஃபோனை கொடுத்தா அங்கேருந்து இப்போ பிரச்சனையாகி அப்படி கனெக்ட் ஆகிடும். அது குடும்பத்தில் பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து பெண்களுக்கு பொதுவாக என்னுடைய கருத்து, குழந்தைகளுக்கு ஃபோன் கொடுப்பது தவறு. கொடுத்தால் பக்கத்தில் இருக்கவும், அதே மாதிரி கொடுத்துட்டிங்கனாலும் அவுட் ஸ்பீக்கர் வச்சு நீங்கள் கொடுக்கணும். இதுதான் வந்து என்னுடைய கருத்து. இதெல்லாம் வந்து நிறைய நடக்குது சமுதாயத்தில், நான் பார்த்துட்டு தான். அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் தான் சொல்கிறேன் நான். இது யாருக்கு தெரியாதுன்றதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன். தங்க கடைக்கு எப்படி செக்யூரிட்டி போடுறாங்களோ அதுமாரி பெண்களுக்கு வந்து தாய் தகப்பன் தான் வந்து செக்யூரிட்டி. நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணோம். அது யாராக இருந்தாலும் நீங்கள் இனிமேல் வந்து வாட்ச் பண்ணுங்கள். தனியாக மட்டும் படுக்க வைக்கக்கூடாது. பெண் பிள்ளைகளை வந்து தனி ரூமில் படுக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் எல்லாம் இருக்கிறோன்னா எல்லாம் ஒன்றா தான் படுக்கணும். தனியாக படுக்கிறதுக்கு அது சாத்துறது, அங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன மெசேஜ் போடுறாங்க, என்ன எதுவுமே தெரியாது. இது போல தான் சமுதாயத்தில் நடக்குது. பெண்கள் வாழ அந்த குடும்பத்துக்கு வந்து அசிங்கப்படுறது நிறைய விஷயம் நடக்குது. அதை நான் சொல்லிகிட்டே போகலாம். இது போன்ற தகவல்லாம் நம்ம சொல்லும்போது அப்போ இது சரியில்லை, நிறைய பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பாடல் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். சில கருத்துக்கள் வந்து கேட்கவே முடியாது. இப்போ கவிஞர்கள்லாம் சில வரிகள் எழுதியிருக்காங்க, புத்தகங்கள் நிறைய இருக்குது. கவிஞர் எழுதின புத்தகங்கள் நிறைய இருக்குது. அந்த புத்தகத்தை வந்து நம்ம படித்தா மட்டும்தான் தெரியும். நீங்கள் சும்மா ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு, ஒரு தலைப்பு கொடுத்துருக்காருன்னு நீ மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியாது. உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் படிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம பிறக்கும் போதே நம்ம எதையும் தெரிஞ்சுக்கல, இன்னொருத்தருக்கிட்ட இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்க நல்ல விதமாக பேசுகிறாங்க, அவங்க கருத்துக்கள் வந்து பத்து விஷயத்த சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், வாழ்க்கையை நம்மளுக்கு முன்னேற்றோம். அதுதான் என்னுடைய கருத்து. நான் பேசிட்டே இருந்தேன். நான் இன்று இரவு 12 ஆகிடும். நன்றிகள் சகோதரி வந்து பேசினால்தான் சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி சகோதரி. தேன்மொழி சகோதரி விஜய் சகோதரிக்கு உங்களுக்கு பேசினால்தான் சிறப்பு, எங்களுக்கு இரவு நேரம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது சகோதரி, நாங்கள் தொகுப்பாளர் ஆகிட்டோம். அதனால் வந்து நிகழ்ச்சியில் சில கருத்துக்களை பேசினால்தான் வானொலிக்கு சிறப்பாகும் என்பது எங்களுடைய கருத்து. ஆர்ஜே விஜய் சகோதரி, எனக்கு சபரி கேட்காமல் இருக்கவே முடியாது. ஆஹா சூப்பர். பாரதி சகோதரி ஏன்னா மயக்கம் போட்டு வைக்கிறாங்க. பாரதி சகோதரி முன்னாடி போய்த்துறாங்க. நன்றிகள். அதுக்கப்புறம் ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்சி படம்
அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் பாடவா உன் பாடலை, நான் பாடும் பாடல் என்ற படத்திலிருந்து விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:49.

ஒலித்த பாடல் பாடவா உன் பாடலை. இந்த பாடல் வரிகளில் படம் நான் பாட பாடல். இந்த படத்திலிருந்து விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. பாரதி சகோதரி பாட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னி பாடல் தேர்வு சம பாடல் நான் இதுவரை கேட்டு ரொம்ப ரசித்தேன். செம்மையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பாடவா உன் பாடலை அருமையே இனிமைன்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி இனிமை இந்த பாடல் சோகப்பாடல் தேன்மொழி கேட்ட பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். பாரதி சகோதரி இந்த படம் வெற்றி கண்ட படம்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி பாடவா உன் பாடலை ஜானகி அம்மா குரலில் பாடல் இனிமை சோகப்பாடலை போட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சகோதரி இரவின் மடியில் ஈர விழிகள் இதனுடைய நிகழ்ச்சியோட தலைப்பு. ஈர அதாவது அது அந்த இரவின் மடியில் ஈர விழிகள் இந்த தலைப்புக்கு நான் விரிவாக்கத்தை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதனால் வந்து இந்த தலைப்புக்கு ஏற்றாற்போல் தான் நான் பாடல் பதிவிறக்கம் செய்ய முடியும். நீங்கள் அங்கே வந்து இது சோகப்பாடல் வேண்டாம் எனக்கு அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாடல் நான் இல்லாமல் அந்த பாடலை எடுத்திருப்பேன். அதனால தான் சகோதரி அந்த பாடலை எடுத்து விட்டேன். என்ன பண்ணுறது, நீங்களே போட்டுருணும். அங்கே வந்து இந்த சோகப்பாடல் எனக்கு இதில் வந்து சோகப்பாடல் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு ஏற்றாற்போல் பதிவிறக்கம் செய்து கொள்வேன். பரவாயில்லை. சோகத்திலும் சுகமான பாடல் எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் சகோதரி. இனிமேல் பாடல் பதிவிட்டால் உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல் வேண்டும் என்பதை அறிவிப்பாளருக்கு தெரியப்படுத்தினால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா இரண்டு பாடல் வந்து ஒன்று சோகமாக இருக்கும் ஒன்று வந்து சந்தோஷமாக இருக்கும். இதில் எந்த பாடல் நீங்கள் அதில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளுவேன். வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. மகேஷ் மாட்ட அவர்கள் பாடவா உன் பாடலை ஒரு காட்சி படம் வந்து போட்டிருக்காரு. ஆர்ஜே அனுசியா சகோதரி தேன்மொழி சகோதரி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் சோகத்திலும் சுகமான வரிகள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். செல்வி சகோதரி அழகான சோகப்பாடல்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். பாரதி சகோதரி ஆமாம், அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல, குளிர் வந்துடுச்சு என்னன்னு தெரியல, இறுக்கி பிடிச்சிருக்கு கையெல்லாம், கண்ணெல்லாம் வேறப்பா, அவன் குளிரில் தாங்க முடியல. நன்றி. தேன்மொழி சகோதரி நான் இந்த பதிவுக்கெல்லாம் ஏதாச்சும் சொல்கிறேன்னா கோவப்பட்டுக்கு போகிறீங்க. யாரும் நான் வந்து கொஞ்சம் காமெடியாக கூட பேசுவேன். ஏன்னா எனக்கு ஒரு அச்சம், யாராச்சும் எதனா சொல்லிட்டாக்கா கொஞ்சம் கஷ்டன்றதுனால அதனால் நான் சிலதெல்லாம் வந்து காமெடியாக சொல்ல மாட்டேன். ஜாலியாக எடுத்துக்கணும். உறவுகள்லாம் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா எல்லோரும் ஒரு ஜாலி ஒரு ஹாப்பியாக அப்படி இருந்தோம்னா சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா. எதிர்மறை வார்த்தைகளோடு எண்ணாமல் எதையும் வந்து ஒரு புன்னகையாக ஜாலியாக எடுத்துக்கணும்னா வாழ்க்கை சிறப்பாகும். அது என்னுடைய கருத்து. அதனால் நான் ஜாலியாக பேசுவேன், ஜாலியாக நிகழ்ச்சி கொடுப்பேன். அது என்னுடைய இயல்பு. அதனால் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஜாலியாக பேசுறதுனால யாரும் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். தேன்மொழி சகோதரி மகேஷ் மாட்ட அவர்கள் பதிவுக்கு அது பாவம் அதுக்கிட்டே பாடுது, இவை ஏன் மூச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. நன்றிகள். மகேஷ் மாட்ட அவர்கள் இதெல்லாம் எங்கே தான் எடுக்கிறான்னு தெரியல. நாயெல்லாம் ஹெட்ஃபோன் வச்சு கேட்குது. என் சோக கதையை கேளுங்க தாய் குலமேன்றாரு. நான் அதாவது தாய் குலமே ஒரு பாடல் ஒன்று இருக்குது, அந்த பாடல் தான் உங்களுக்கு போடணும். ஏன் சோகை கதையை கேளு தாய் குலமே ஒரு பாடல் வருது வரியே, அந்த பாடலை கேட்டலாம் ஒரு நாளைக்கு இருங்க. அதுக்கு ஏற்றார் பொருள் ஒரு தலைப்பு கொடுக்குறேன். வானொலி இயக்குனர் என்ன டெலிட் பண்ணாருன்னு தெரியல. செல்வி சகோதரி தேன்மொழி சகோதரிக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்டைலாம் போடக்கூடாது சகோதரி, சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு தசவதாரம் இந்த படத்திலிருந்து பாட்டு உன் காதிலே என்ற பாடல் விரும்பி கேட்ட

அது என்ன சார், உங்கள் பாடல் வரும்போது மட்டும் இணையம் கட் ஆகிடுது, கரெக்டாக கனெக்ட் ஆகலை, கட் ஆகிட்டு மறுபடியும் திரும்ப கனெக்ட் ஆச்சு என்னன்னு தெரியல. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி சபரி இணையதள வானொலியில் இரவின் மடியில் ஈரவிகள் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல், ஒரு அழகான பாடல், ரொம்ப அற்புதமான வரிகள். தசவரதம் இந்த படத்திலிருந்து பாட்டு உன் காதிலே என்ற பாடல் விரும்பி கேட்ட அன்பான உள்ளம். இயக்குனர் அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் சார். பாரதி சகோதரி சிறப்பு மிக்க சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. நன்றி ஐயான்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். அடுத்து பாரதி சகோதரி கைத்தட்டியிருக்காங்க. மகேஷ் மாட் அவர்கள், கமலஹாசன் அவர்களுடைய ஒரு காட்சிப்படத்தை கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். பாரதி சகோதரி கைத்தட்டுறாங்க, நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள் ஒரு காட்சிப்படம், நன்றிகள். ஆர்ஜே அனுசியா அவர்கள் வாவ் சூப்பர் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம், என்னுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரே ஒரு லைன் போட்டால் கூட போதும், அது எனக்கு சிறப்பாக இருக்கும். அதிலிருந்து நான் உங்களுக்காக ஒரு 2-3 வார்த்தைகளை வந்து அதிகமாக சொல்லி நான் சிறப்பாக பதிவு படித்து சொல்லிடுவேன். ஏன்னா அந்த பதிவுகள் வரும்போதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுக்கு நம்ம அதாவது மொழிபெயர்ப்பு, நம்ம வந்து அதுக்கு என்ன ஒரு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பது யோசித்து சொல்வது ஒரு சில நேரத்தில் கடினமாகிடும். அது மாற்றி சொல்லிட்டால் தவறாக போயிடும் அது. அதனால் நீங்கள் ஸ்டிக்கர் பதிவு இல்லாமல் நீங்கள் உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவங்களாக கொடுத்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேன்மொழி சகோதரி, இசை ரசித்தால் இந்த பாடல் கேட்க அருமையாக இருக்கும். உலக நாயகன் பாடல் என்றாலே 1000 அர்த்தங்கள் இருக்கும். சம பாடல் பாடலை தேர்வு செய்த இயக்குனர் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. பாடல் தூள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் அவர்கள் பாடலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்ஜே விஜய் சகோதரி, நமது இயக்குனர் பாடல் ஆஹா அருமை, கமல் குரலில் செம பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி சபரி இயக்குனர் அவர்களுக்கு, வானொலி இயக்குனருக்கு, பாடலில் வரும் வரிகள் அனைத்தும் அருமையான வரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் அவர்கள் பதிவு, மண்ணில் நாம் வாழ்கின்ற நாட்கள் கொஞ்சம் அருமையான வரிகள் அம்மையா. கொஞ்ச காலம்தான் மண்ணில் வாழ்வது, அதுவும் இறை அதாவது பிரம்மன் படைத்து விட்டான், அந்த படைப்பிற்கு ஏற்றாற்போல் நீ பூலோகத்தில் இந்த வேலை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறான்னா அந்த வேலை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். இல்லை என்றால் கொஞ்ச நாள் இல்லை, அதை விட இன்னும் குறைவான நாட்களில் சென்று விடுவோம். அதனால் யார் மனதையும் காயப்படுத்தாமல் அன்பாக அருமையாக வாழ்ந்துட்டு செல்லலாம், நன்றிகள் ஐயா. மகேஷ் மாட் அவர்கள் பதிவு, அதாவது கமலஹாசன் அவர்கள் வந்து பல வேடத்தில் வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வந்து நடிச்சிருப்பார். ரொம்ப கஷ்டமான நடிகர் அவர், வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிப்பார். சில காட்சி படத்தெலாம் பார்க்கும்போது இது எப்படி தான் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக உழைப்பு தான் அதிகமாக இருந்தது. அந்த வகையில் அவர் வந்து திறமையாக நடிப்பார், நன்றிகள். இயக்குனர் அவர்கள் மகேஷ் மாட் அவர்களுக்கு இது 6வது போதம் ஐயா. போதனை பேர் வச்சிட்டிங்களா தெரியலையே ஐயா, அவர்கிட்ட தான் தெரியும். மகேஷ் மாட் அவர்கள் டெலிட் பண்ணியிருக்காரு. சபரி வானொலி இயக்குனர் வந்து ஆரவ முதன் அறவ முதன் அப்படின்னு போட்டிருக்காரு. அறவ 6வ முதன் அப்படின்னு போட்டிருக்காரு, என்னன்னு எனக்கு புரியவே இல்லை, தெரியல ஐயா. மகேஷ் மாட் அவர்கள் டெலிட் பண்ணியிருக்காரு இதுன்னு தெரியல. தேன்மொழி சகோதரி, நிறைவு பதிவு வந்து விட்டது, நிறைய பதிவு வந்து விட்டது, மகிழ்ச்சியாக படியுங்கள் சகோ அப்படின்றீங்க. கண்டிப்பாக சகோதரி, அதெல்லாம் நான் வந்து படிக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல, என்னை அறியாமல் ஏதாச்சும் ஒரு பதிவு விடுபட்டால் மட்டுமே உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்குமே கண்டி, ஆனால் படிக்கவே கூடாதுன்ற எண்ணத்தில் நான் கண்டிப்பாக நான் நிகழ்ச்சி கொடுக்கவில்லை. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அனைத்து பாடல்களையும் நான் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய குறிக்கோள். ஏன்னா இந்த வானொலியில் நான் ஏற்கனவே ஒரு வானொலியில் பயணித்தேன், இந்த வானொலியில் நான் பயணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு சில மாற்றங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து வரும். தவறு அதாவது நம்ம தவறு செய்யாமல் எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. தவறு செய்தாலும் அதை விட மாட்டேன், விடாமுயற்சி என்னிடம் கண்டிப்பாக உண்டு.
அதனால் வந்து நீங்கள் பதிவுகள் எவ்வளோ வேண்டுமானாலும் போடுங்க. நான் அந்த ஸ்டிக்கர் பதிவுகளை போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்ல வரேன், நான் வேறு எதுவும் சொல்லலை. ஏன்னா ஸ்டிக்கர் பதிவுன்றது அதையே எடுத்து எடுத்து ஈஸியாக போட்டலாம். நான் உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவில் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு அந்த அதில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அது என்னுடைய கருத்து, நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லை என்றால் நீங்கள் ஸ்டிக்கர் பதிவு கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். மகேஷ் மாட் அவர்கள் கைத்தட்டி, கீதம் நேசிக்கும் கீத நேசன் ஐயா அவர்களுக்கு இந்த கைத்தட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். ஆர்ஜே அனுசுயா சகோதரி, என் கண்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நேயர் சொந்தங்கள் பதிவு பாடல் கேட்பதற்கு சுகமாக இருக்கிறது, பதிவுகள் போடாமல் இருக்க முடியவில்லை. பரவாயில்ல சகோதரியே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, பாடல் கேளுங்க, ஒரு பாடல் ரெண்டு பாடல், இல்லை அப்படியே பாடல் கேட்டுகிட்டே கூட அப்படியே உறங்குங்கள், தவறில்லை. ஏன்னா நம்ம மனிதனுக்கு ஓய்வு பாடல் இன்று இல்லை என்றாலும் எப்போவாச்சும் பாடல் கேட்கலாம், பதிவு பார்க்கலாம், நம்ம நிகழ்ச்சி கொடுக்க வரலாம். உடம்பு நல்லா இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓய்வு என்பது அவசியம் உடலுக்கு, அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. வானொலி இயக்குனர் வந்து மகேஷ் மாட் அவர்களுக்கு காட்சிப்படம் கொடுத்துருக்காரு, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, ஆரவ முதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நன்றிகள். பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மகேஷ் மாட் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல், புது வசந்தம் படத்தில் பாட்டு ஒன்று நான் பாடட்டும், அந்த பாடலை வந்து கேட்டிருக்காரு. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:11:24 அந்த பாடல் ஒலிக்கிறது. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

தெரியாத காவிய பாடல். ஒரு நேரத்தில் இந்த பாடலெலாம் வந்து நாங்கள்லாம் பலமுறை அந்த ஒலிநாடா கேசட்டில் போட்டு போட்டு அடிக்கடிக்கு இந்த பாடலை கேட்டு கேட்டு மறக்க முடியாத பாடல்கள் இதெல்லாம் அது போல் கேட்டிருக்கோம். அந்த ஒலிநாடாவில் அந்த டேப்லாம் வந்து உள்ளே போயிட்டு அந்த பின்சர் லோலர்னு சொல்லுவாங்க, அந்த லோலரில் போயிட்டு உள்ளே போய் மாட்டிக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுத்து விடாமுயற்சி அப்பவும் அந்த பாடலை கேட்காத விடுறதில்லை. அது போன்ற ஒரு சூப்பரான பாடல் புதுவசந்தம்னு. புதுவசந்த படத்திலிருந்து பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, இந்த பாடலை வந்து மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் சகோ, அருமையான பாடல், பாரதி அவர்கள் பதிவு, பாடல் மிகவும் அருமை, ஸ்டார் கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். விஜய் சகோதரி, பாரதி நீ ஆஃபீஸ் போகணுமே தூங்கலையா, நீ ஆஃபீஸ் போகணுமே தூங்கலையான்னு கேட்டிருக்காங்க. தூங்குவாங்க சகோதரி, பாடல் கேட்குறாங்க, ரசிக்கிறாங்க, தூக்கம் வந்தால் உறங்குங்கள். மகேஷ் மாட் அவர்கள் பதிவு. அடுத்த பாடல் அனுசுயா அம்மா அவர்களுக்காகவும், அமெரிக்காவில் இருக்கும் விஜி மேம் அவர்களுக்கும், கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி வழங்கும் வீரமணி ஐயா அவர்களுக்கும், சபரிநேயர் அனைவருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். அருமையான பாடல் ஆர்ஜே விஜி சகோதரி, முதல் வசந்தம் படப்பாடல் அற்புதம் சொல்லியிருக்காங்க. நன்றி இயக்குனர் அவர்கள் விஜி சகோதரிக்கு. அதுதான் ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்களே, பிறகு என்ன அப்படின்றாரு. கேட்கட்டும் சார், நிகழ்ச்சி கேட்கட்டும், உறங்கட்டும், தப்பு இல்லை. மகேஷ் மாட் அவர்கள் பதிவு. அருமையான பாடல் இசைத்தரமாக சூப்பர்னு சொல்லியிருக்காரு, நன்றிகள். பாரதி சகோதரி விஜய் சகோதரிக்கு ஆமான்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. தேன்மொழி சகோதரி, அருமையான பாடல் புது வசந்தம் படப்பாடலை தேர்வு செய்த சகோதரர் மகேஷுக்கு நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். இயக்குனர் அவர்கள் விஜய் சகோதரிக்கு, உங்கள் திறமை யாருக்கு வரும் பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு, நன்றி. ஆர்ஜே அனுசுயா சகோதரி பதிவு, மகேஷ் தம்பி அவர்கள் விருப்பத்தில் ஒழித்து சென்ற இந்த படம் செய்யார் விஏபி திரையரங்கில் 50 நாள் ஓடிய படம், இது மிக சிறப்பு, சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. அதாவது ஒரு நினைவு என்பதே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமானது என்பது என்னுடைய கருத்து. சிறிய வயதில் என்னென்னலாம் நம்ம நினச்சோமோ அதெல்லாம் வந்து இப்போ ஞாபகத்துக்கு வருது அப்படின்னும்போது அவர்களுக்கு ஆயுள் அதிகம். அது என்னுடைய கணக்கின்படி அதை நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா பழைய நினைவுகள் வந்து மறக்காமல் அப்படியே இருக்கணும், அதை மாற்றிலாம் வரவே கூடாது. அது அப்படியே நிஜமாக நம்ம இப்போ டிவியில் ஒரு காட்சி பார்த்தா நம்ம எப்படி பார்க்குறோம். இந்த படம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த தியேட்டரில் பார்த்தோம், நம்ம இந்த காட்சி பார்க்கும்போது அந்த நினைவு அப்படியே கரெக்டாக வரணும், ஆயுள் கூடும். நன்றிகள் சகோதரி, நீங்கள் நலமாக குணமாகி நிகழ்ச்சிக்கு மறுபடியும் வந்து நீங்கள் நேயர்களுக்கு பாடலை வழங்க வேண்டும், நன்றிகள். ஆர்ஜே விஜி சகோதரி இயக்குனருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, நன்றி. பாரதி சகோதரி ஒரு காட்சி படம், மிக்க நன்றிகள் அனைவருக்கும். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் வேண்டும், பாட்டு தலைவன் பாடினால் இந்த படத்திலிருந்து, அதாவது பாட்டு தலைவன் பாடினால் பாட்டு தான் கேட்டு ரசிப்பேன், தாளம் போட்டு தான் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க. இதய கோயில் நினைக்கிற படம், ஆமாம், இதய கோயில் படத்திலிருந்து விரும்பி கேட்ட அன்பான நேயர் செல்வம் செல்வி அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் வருகிறது. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, இணைந்திருங்கள் சபரி இணைய தள வானொலியில். இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் ஒரு அழகான பாடல், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் செல்வம் செல்வி அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. இதய கோயில் என்ற படத்தில் இருந்து பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுதான் இந்த பாடல் வரிகளில் அந்த பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். பாரதி சகோதரி ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ஆர்ஜே விஜய் சகோதரி நடனம் ஒரே ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி. உங்கள் எழுத்து வடிவில் உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவில் கொடுத்தால் கண்டிப்பாக அதற்கு நான் சொல்லுவது நீ யோசித்து பாருங்கள். அதாவது ஒரு யோசனைகள் வரும், சிலதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கக்கூடிய தருணம், அது நம்ம யோசிக்க தோணும் இந்த வார்த்தையை போடலாமா இதை போடக்கூடாதா அப்படின்னா நமக்கு நாலேஜ் தானாக மனதுக்குள்ளே வந்து வளரும், அது என்னுடைய கருத்து. அதுக்காக பதிவுகளாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பதிவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மேடையில் போயிட்டு நம்ம பேசுனா கூட அவங்களுக்கு அந்த தமிழ் உச்சரிப்பு வந்து தெளிவாக வரும். நம்ம நல்லா இருக்குன்றது ஒரு கருத்து, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அதை யாரும் தவறாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நான் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கும். அதனால் ஸ்டிக்கர்ன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பார்வைக்காக, ஒரு காட்சிக்காக, ஒரு அழகுக்காக அந்த மாதிரி அது போட்டு ஒரு ரசனை அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் கொடுத்தோம்னா அப்போ தான் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க செய்வாங்கன்றதுனால அந்தந்த கம்பெனிக்காரங்க வந்து சிலர் விளம்பரத்துக்காக நிறைய விஷயத்த பண்ணுவாங்க. நம்ம சொந்தமாக வந்து நம்ம எண்ணங்களை வந்து எழுத்து வடிவில் கொடுக்கலாம். இந்த மாதிரி வானொலியில் வந்து நிகழ்ச்சி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பதிவாக கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு சிறப்பாகன்றது என்னுடைய கருத்து, வேறு ஒன்றுமில்லை. யாரும் தவற நினைக்க வேண்டாம். அடுத்த பதிவு பாரதி சகோதரி செல்வி, உங்கள் பாடல் தேர்வு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் ஆர்ஜே விஜய் சகோதரி. வாவ், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் கேட்ட அண்ணி செல்வி அன்னிக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான பாடலும் சொல்லியிருக்காங்க. நன்றிகள் செல்வி சகோதரி. நன்றிகள் நன்றி அண்ணியாரேன்னு சொல்லியிருக்காங்க விஜய் சகோதரிக்கும். நன்றிகள் மகேஷ் மாட் அவர்கள், எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த பாடல், எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல், எஸ்பிபி ஐயா ஜானகி அம்மா இருவருக்கும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஐயா அவர்கள் வந்து இப்போ எஸ்பிபி ஐயா வந்து நம்மிடையே இல்லையா, அவர் போன்ற ஒரு மாம் மனிதர், அதாவது திரைப்படத்துறையில் பாடல் பாடுவதற்கு இனிமேல் யாரும் அந்த மாதிரி பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் பாடல்கள் என்றும் காலத்தால் அழியாத காவியமாக அனைவரது காதிலும் தேனினும் தெவிட்டாத அவருடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் நம் காதுகளுக்கு. கண்டிப்பாக எஸ்பிபி ஐயா வந்து அவர் பாடலாம் ரொம்ப பிடிக்கும், சூப்பராக பாடுவார். காலத்தின் கட்டாயம் இயற்கை பதில் சொல்ல வேண்டும், அதனால் சொல்லிவிட்டு சென்று விட்டார். நன்றிகள் செல்வி சகோதரி, பாரதி சகோதரிக்கு நன்றி. நாத்தனாரே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, உரையாடுங்கள் உங்கள் உரைகளை, அதான் பாச பிணைப்பு இருந்தால் மட்டும் இந்த வார்த்தைகள்லாம் வரும் தளத்தில், பாச பிணைப்பு இல்லை என்றால் நிச்சயமாக வரவே வராது. எனக்கு இதில் இந்த வானொலியில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரே விஷயம், இதில் இருக்கும் உறவுகள், இயக்குனர், தொகுப்பாளர்கள், நேயர்கள் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் வானொலியில் வந்து, நிறைய நேயர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சில உறவு இருக்காங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலை, அதாவது அதை நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. நலமாக என்று விசாரித்தேன் அன்போடு பாசத்தோடு, ஆனால் பதில் இல்லை. திரும்பவும் ஒரு முறை நான் பதிவு கொடுக்குறேன், ஆனால் திரும்பவும் அந்த நேயர் வந்து பேசலை. அப்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனாக பிறந்தால் நம்ம வந்து பேசணும், அதாவது தவறுகள் எதுவும் செய்ய மாட்டான் இந்த வீரமணி, தவறு செஞ்சுட்டா நான் கேட்பேன் நேரடியாக, அது யாராக இருந்தாலும் நேராக கேட்பேன், அது என்னுடைய பழக்கம். ஆனால் நான் அவ்வளோ பாசமாக கேட்குறேன், அந்த உறவு வந்து அந்த பதில் கொடுக்காது ரொம்ப வருத்தமாயிடுச்சு எனக்கு. அதனால் இப்போது இந்த வார்த்தைக்காக அந்த எண்ணங்கள் வந்தது எனக்கு, நன்றி நாத்தனாரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது அந்த முகம் பார்க்காத நபராக இருந்தாலும் அந்த இரத்த உறவு பிணைப்பு இல்லாமல் இருந்தாலும் அந்த பாசங்கள் விட்டு கொடுக்காமல் ஒரு அன்போடு இருக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது இல்லையா, அதுவே வந்து ஒரு சிறந்த ஒரு மருந்து மாதிரி தானே அவங்களுக்கு. நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி, பாட்டு தலைவன் பாடினால் பாட்டு தான், எஸ்பிபி ஜானகி குரலில் பாடல் இனிமை, பாடலை தேர்வு செய்த செல்வி அக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள் செல்வி சகோதரி. மகேஷ் மாட் அவர்களுக்கு நன்றி. குழுந்தனாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. தேன்மொழி சகோதரி நன்றியும் மகிழ்ச்சியுமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். வணக்கம், சென்னையிலிருந்து பாரதி தனபால், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், அதாவது விருப்ப பாடல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வந்து நான் ஏற்கனவே முதல்ல எடுத்து வச்சேன், நான் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று. நேற்றும் அதே மாதிரி
அதாவது நதியா அந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பான நடனமெல்லாம் ஆடி அந்த அருமையாக இருக்கும் அந்த காட்சி போ இது நானூறு சிந்து காவடி சிந்து அந்த பாட்டையும் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கும் அதே மாதிரி மாறி போச்சு. அதனால் இந்த பாடல் நான் போடாமல் நேர் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வேறு பாடல் முதல் பாடலாக கொடுத்துட்டேன். இந்த பாடல் வரிகள்லாம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அதாவது அந்த காதலோட பிணைப்பு அவங்க எப்படி வந்து அந்த பாடல் வரியில் கவிஞர் எழுதியிருக்காரு அதனுடைய இது எப்படின்றதெல்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாரு. அந்த பாடலை கேட்கும்போது அது கவிதையாகவே வரும். அந்த பாடல் வரிகள் அவன் மனசு விட்டு அவள் அப்படியே ரெண்டு பேருக்கும் அந்த ஏக்கம் அதிகமான ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாது. அந்த கரையில் ஒரு ஆள் இந்த கரையில் ஒரு ஆள் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு தருணம் அந்த பாடல் பட காட்சிகள் அது போன்று இருக்கும். இது போன்ற விஷயங்களை சொல்வது தான் நேரமாகிறது. நான் என்ன செய்வது விருப்ப பாடல் படம் வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து படம் படகோட்டி படத்திலிருந்து விரும்பி கேட்ட அனுபவங்களும் பாரதி தனப்பால் காவியா ஓவியா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க சகோதரி பாரதி சகோதரி. பாடல் ஒலிக்க நேரம் 11:29. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோதரி.

ஒலித்த பாடல் படகோட்டி என்ற படத்திலிருந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த பாடல். அந்த பாடல் வரிகள்லாம் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும். அதாவது கண்ணாலே மை எழுதி, அதாவது கண்டுக்காமல் போனது வந்து அவருக்கு வந்து அவ்வளோ வருத்தமாக இருந்தால் அந்த பாடல் வரியெல்லாம் எப்படி எழுதியிருக்கார் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடல் ரொம்ப பிடித்த பாடல் எனக்கு. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் பாரதி தனபால் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க. அருமையான பாடல். காவியா, ஓவியா மற்றும் சபரி சொந்தங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்பு இவங்கள் சொன்னீங்க, ஒளிபரப்பாச்சு சகோதரி, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, பாரதி கேட்ட பாடல் தான் நம்பர் ஒன் தலைவர் பாடல். ஜம்முன்னு இருக்காமே அவங்களுக்கு நன்றிகள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். பாரதி சகோதரி அவர்கள் பதிவு, இரண்டு பேரும் வந்து சந்தோஷத்தில் அந்த பாட்டை கேட்டவுடனே ரொம்ப ஆனந்தமாயிட்டாங்க. அடுத்தது ஒரு ஆர்ட் வச்சு கையில் கொடுக்குறாங்க பாரதி சகோதரி. அருமையாக அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு காட்சி படம் ஆகான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வடிவேல் காட்சி டான்ஸ் போடுற மாதிரி சந்தோஷத்தில் டான்ஸ் போடுறாங்க பாரதி சகோதரி, மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க பாரதி சகோதரி. அடுத்த ஒரு நன்றி கொடுத்துருக்காங்க பாரதி சகோதரியை, ஆடை போய்த்துறாங்க ஒரு ஸ்டிக்கரு. நன்றிகள் சகோதரி, பாரதி சகோதரி ரொம்ப அருமை, அருமையான பாடல், மிக்க நன்றிகள். அடுத்த பதிவு ஆர்ஜே விஜி சகோதரி, எங்கள் பாரதி கேட்ட பாடல் அழகான பாடல் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, இனிமையான இசைத்தரம் உள்ளத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி வந்து சும்மா அதிரது ரசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து பதிவுகளுக்கும் நன்றிகள், விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும் பதிவு. மகேஷ் மாட் அவர்கள், தேன்மொழி சகோதரிக்கு ஜம்முன்னு இருக்குமா, இல்லை ஜம்முன்னு இருக்கும்மா, அதாவது நெடில் குரில் இதெல்லாம் வந்து வானொலியில் வந்து போட்டால் எனக்கு படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம பேசும் வார்த்தைகள் வந்து அப்படியே பதிவாகுது இதில். இப்போ நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ் உச்சரிப்போட தமிழ் வார்த்தைகளை வந்து தெல்ல தெளிவாக ஒரு பதிவில் கொடுத்தோம்னா படிக்க வசதியாக இருக்கும். நம்ம பேசுகிற மொழியில் அப்படியே அந்த கீபேடில் வந்து அந்த ஆப்பில் வந்து அப்படியே பதிவு இருக்கமாயிடும். இப்போ நான் இந்த மாதிரி பேசியிருந்தால் என்னுடைய எழுப்பு இப்படி தான் பேசணும் அப்படின்னா, ஜம்முன்னு இருக்குமா, இல்லை ஜம்முன்னு இருக்குமா, படத்தை பார்த்தா எச்சி ஊறுது, இந்த மாதிரிலாம் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாரும் தப்பாக நினைக்காதீங்க, அதனால் வந்து அதுக்காக தான் நான் யோசிக்கிறது படிக்கலாமா வேண்டாமான்னு, வேறு ஒன்றும் இல்லை. செல்வி சகோதரி, பாரதி சகோதரி அழகான பாடலுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. ஆர்ஜே அனுசியா சகோதரி வந்து, சபரி வானொலி என்பது ஒரு தாய் வீடு, இந்த வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் தான் நம் எல்லோரும், இது என்னுடைய கருத்து, நன்றிகள் சகோதரி, மிக்க நன்றி. கண்டிப்பாக அந்த ஒரு அன்பு பாசம் நன்றி யாருமே வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருப்போமா பேசியிருப்போமா. இப்போ எங்கிட்ட வந்து நீங்கள் பாடல் கேட்பீங்களா, இல்லை நான் வந்து நேர்கள் பாடல் நான் கொடுப்பேனா அப்படின்ற கேள்வியெலாம் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளோதான் வானொலி என்னும் போது. நம்ம சின்ன வயதில் கேட்ட அனுபவங்கள் வந்து இன்றைக்கி இணையதளத்தில் வந்து நம்ம கேட்குறோம், அது வந்து நமக்கு சிறப்பு. கண்டிப்பாக நான் வந்து எந்த தகவல் கேட்டாலும் நேயர்கள் வந்து யாரும் பதிவு கொடுப்பதில்லை, அதனால் எனக்கு சொல்வதற்கு கூட சிலதெல்லாம் வந்து சொல்லி நிகழ்ச்சி கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இனிமேல் பதிவு மட்டும்தான் நான் படிக்கணும், ஏன்னா நான் சில கேள்விகள்லாம் கேட்டேன், யாருமே ஆன்சர் கொடுக்கல அதுக்கு. இந்த தலைப்பில் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா, உங்கள் விருப்பமாக ஒளிபரப்பு செய்யலாமா என்று கேட்டேன். அதற்கு எந்த ஒரு பதிலும் எந்த நேயரும் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறது, உறவுகள் வந்து எப்படி பாடல் கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஊரப்பாக்கம் பார்த்திபன் என் பாடல் வருமா, கண்டிப்பாக வரும் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருந்தால். செல்வி சகோதரி மகேஷ் மாட் அவர்களுக்கு, அவங்க கிட்ட வம்பு இருக்காமல் உங்களுக்கு இருக்க முடியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. சபரி இயக்குனர் அவர்கள், பாரதி சகோதரிக்கு எல்லாம் போய் பக்கத்திலே இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. ஆர்ஜே அனுசிய சகோதரி, பாரதி தனபால் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி, போஸ்டர் போடாதீங்க என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
போஸ்டர் போடாதீங்கன்னு நான் சொன்னதுக்கா? நான் போட வேண்டாம்னு நான் சொல்லவில்லை. அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எழுத்து வடிவில் இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சில அறிவுபூர்வமான கருத்துக்கள் வந்து உங்கள் மனசில் வந்து பதியும் என்பது தான் என்னுடைய இது. நீங்கள் போடுவதென்றால் போடுங்கள், யாரும் நான் வேண்டான்னு சொல்லலை. நன்றி சகோதரி. தேன்மொழி சகோதரி, இன்று நம் சபரி சொன்னங்கள் பாட்டு பாட இந்த என்ற தலைப்பில் வந்து தேர்வு செய்த பாடல்கள் அனைத்துமே அருமையான பாடல், இனிமையாக கேட்டு மகிழ்கிறோம். பாடலை அத்தனையும் தொகுத்து வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். மிக்க நன்றிகள் சகோதரி. பாரதி சகோதரி தேன்மொழி சகோதரிக்கு ஆடை போய்த்துறாங்க, நன்றி. அது ஏற்கனவே படிச்சுட்டேன் அந்த பதிவுலாம், எல்லாத்தையும் ஒரே முறை படித்தேன்னு நினச்சேன், திரும்ப படிக்க வேண்டியதாக இருக்குது. மகேஷ் மாட் அவர்கள் பதிவு செல்வி சகோதரிக்கு, அவங்க தான் ஜம்முன்னு இருக்கும் என்று சொன்னாங்க அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காரு, நன்றிகள். தேன்மொழி சகோதரி மகேஷ் மாட் அவர்கள் சிரிக்கிறார், எதுக்கு சிரிக்கிறார் தெரியல. மகேஷ் மாட் அவர்கள் அதனால்தான் ஜாம் கொடுத்தேன் அப்படின்றாரு, நன்றிகள். தேன்மொழி சகோதரி மகேஷ் மாட் அவர்களுக்கு மகேஷை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்றாரு இயக்குனர் அவர்கள். தேன்மொழி சகோதரிக்கு சிரிப்பு போட்டிருக்காரு, ஜாமுன்னு போட்டிருக்காங்க, ஜம்மா. ஓகே, அடுத்தது தேன்மொழி சகோதரி, நீங்கள் கொடுக்கும் தலைப்புகள் எல்லாமே அருமையாக இருக்கிறது சகோ. நாங்கள் வித்தியாசமான பாடல்களுக்கு தேர்வு செய்கிறோம், நன்றாகத்தான் இருக்கிறது. சபரி சொந்தங்கள் சார்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாமே நல்லதாக நினச்சால் சரி சகோதரி. ஏன்னா எனக்கு ஒரு பாடல் கொடுக்குறோன்னா அதனுடைய தலைப்பு கரெக்டாக இருந்தால் பாடல் இதெல்லாம் எடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நேரம் செல்கிறது, நான் பேசுவதை நிறுத்திக்கொள்கிறேன். சபரி இயக்குனர் மௌனம் சம்மதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நன்றிகள். தேன்மொழி சகோதரி எந்த மௌனம்னு கேட்டிருக்காங்க. இயக்குனர் வந்து அவர் கேட்ட கேள்விக்கு அப்படின்னு, ஓஹோ நான் கேட்ட கேள்விக்கு மௌனமாக இருந்தால் எல்லாரும் சம்மதம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம், ஏன்னா வானொலியில் வந்து உன்னுடன் பயணிக்கிறாங்க, நீண்ட நாட்களாக இருக்கிறாங்க, நீண்ட மாதங்களாக, நீண்ட வருடங்களாக. நான் வந்து இப்போ தான் வந்தேன், எனக்கு தெரியல ஐயா. தேன்மொழி சகோதரி, ஓஹோ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் பதிவு கொடுத்த அன்பான உள்ளங்களுக்கு, இந்த நேரத்திலும் என்னுடன் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்டாங்கன்னு பார்க்கலாம். படம் செந்தமிழ் செல்வன் பாடல், பாட்டு இசை பாட்டு, சூப்பரான பாட்டு, இது ரொம்ப பிடிச்ச பாடல் எனக்கு. விரும்பி கேட்ட அன்பு சொந்தம், தென்காசி மாவட்டம் சோலச்சேரி சுப்பிரமணியன் ஜெயம் ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் வருகிறது கேட்டு ரசிப்போம். இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் செந்தமிழ் செல்வன் என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், ரொம்ப பிடித்த பாடல் எனக்கும். இது சூப்பரான பாடல். பாட்டு எஸ் அ பாட்டு, இந்த பாடலை பாட்டு வரியிலிருந்து நம்ம கேட்டு ரசித்தோம். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி சுப்பிரமணியன் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. வானொலி இயக்குனர் சூப்பரான பாட்டு சுப்பிரமணியம் ஐயா, பாட்டு சூப்பர் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு. மகேஷ் மாட்டு காட்சி படம் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி சரத் கேட்ட அட்டகாசமான பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சபரி இயக்குனர் அவர்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிருக்காங்க விஜய் சகோதரி. தேன்மொழி சகோதரி பாடல் அருமை, பாடல் தேர்வு செய்த தம்பி சுப்பிரமணியம் ஜெயம் அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. எஸ்பிபி பொருளில் சூப்பரான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஜய் விஜய் சகோதரி. தேன்மொழி சகோதரி விஜய் சகோதரிக்கு புரியலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுப்பிரமணியம் ஐயா வந்து எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான பாடல் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா, சூப்பர் பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் பூந்தோட்ட காவல்காரன். இந்த படத்தில் இருந்து ஒரு அற்புதமான பாடல் பாடாத திம்பாங்கு. இந்த பாடல் வரியில் ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த பாடலை ஒளிபரப்போம்னு சொல்லியிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் பூந்தோட்ட காவலக்காரன் என்ற படத்திலிருந்து தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. பாடாத தெம்மாங்கு விரும்பி கேட்ட நேயர் ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் ஒலிபரப்புங்கள்.

ஒலித்த பாடல் ஆர்ஜே அனுசியா சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். ரொம்ப சூப்பரான பாடல் சகோதரி, நிறைவு பாடல் அருமை.

ஒழித்த பாடல் பாசமலர் படத்திலிருந்து பாட்டு ஒன்று கேட்டேன். இந்த பாடலை அனுசியா சகோதரி தான் விரும்பி கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். பாடலை ரசித்து தேன்மை சகோதரி என்ன பதிவு போட்டாங்கன்னு தெரியல, இயக்குனர் வந்து டெலீட் பண்ணியிருக்காரு. இப்போது கேட்கறதுன்னு ஒரு பதிவு இருக்குது, அது என்ன பதிவுன்னு தெரியல, நான் கவனிக்கல. ஆர்ஜே அனுசியா சகோதரி பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க, மிக்க நன்றி. நான் விரும்பி கேட்ட பாடலை ஒலிக்க விட்டதற்கு அறிவிப்பாளர் வீரமணி சகோதரருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லியிருக்கீங்க சகோதரி. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் வந்து பாட்டு ஒன்று கேட்டேன், நல்லா இருந்தது, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கார். நன்றி தேன்மொழி சகோதரி. பாட்டு ஒன்று கேட்டேன், பரவசமானேன். ஜமுனா ராணி குரலில் பாடல் அசத்தல் பாடலை தேர்வு செய்த அனுசியா அக்காவுக்கு நன்றி. நன்றி. இந்த பாடலை நான் முதலில் நினைத்தேன், ரொம்ப பழைய பாடல் என்று பதிவிடாமல் அனுசியா அக்கா தேர்வு பாடல் அருமை, சிறப்பு, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி ஆர்ஜி அனுசியா சகோதரி. பாடலை கேட்டு பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள் சொல்லியிருக்காங்க. நன்றி. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இல்லை கொஞ்சம் பொறுமையாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் அவருக்கு தகவலுக்கு. வானொலி இயக்குனர் வந்து நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. ஆர்ஜி அனுசியா சகோதரியும் நன்றி சொல்லியிருக்காங்க. நானும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை என்னுடன் பயணித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சபரி இணையதள வானொலி இதுவரை சிறப்பாக ஒலிபரப்பு செய்தது, இரவின் மடியில் ஈர விடிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது ஆர்ஜிய பிரியா வீரமணி, பண்பலையில் கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை நல்லதோர் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நேரம் 12:11:36.